0: ஆம் நேர்களே, இசையாய் தமிழாய் உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சியின் தரும் அடுத்த பாடல் பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடியது, திரைப்படம் பூம்புகார்.
1: தாத்தாட்டி தகவலகம் தகவல்கிறது.

நேரம் 5:38 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் குழுவினர் குரல்களில் இரு துருவம்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 10ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தீயவர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் பொறுமைசாலிகள் உண்ணா நோன்பிருக்கும் தவசீலர்களுக்கும் மேலானவர்கள். குறள் எண் 160 அதிகாரம் பொறையுடைமை.
1: உண்ணாதுனோர் பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோர்பாரின் பின்.
0: தீயவர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் பொறுமைசாலிகள் உண்ணா நோன்பிருக்கும் தவசீலர்களுக்கும் மேலானவர்கள். குறள் எண் 160 அதிகாரம் பொறையுடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து நேற்று பேசினார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லமிடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. செஸ்டியாவில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிறந்திருக்கும் இந்த புதிய வருடம் புதிய வரவுகளை, புதிய உற்சாகத்தை உங்களுக்கு கொண்டு வரட்டும். நேற்று இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழலொளி வழங்குபவர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் இளங்கோ அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கில அறிவும் நாம் கேட்க இருக்கின்றோம். உரை வழங்குகின்றார் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் உரை வழங்குகின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்கே கூட பகிர்ந்துக்கோங்க. 10:02 மனம் வரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரள சத்யா குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கின்றோமா? தோழிகளே, உங்களுடைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1:00 நலம்தானா? ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரம், ஊட்டச்சத்து குறைபாடை போக்குவதற்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்க இருக்கின்றார் திருநெல்வேலி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஏ ஜோஸ்டல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழம் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இன்று 1982 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியில் நாம் பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. தமிழறிஞர் வரத நன்றிய பிள்ளை அவர்களின் பிறந்த தினமான இன்று அவர்கள் குறித்த தகவல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களின் நேரலை நிகழ்ச்சி. நேர்கள், இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நம் நிகழ்ச்சியின் நேரலைகளில் கலந்து கொள்ள நேர்களே நீங்கள் அழைக்கலாம். 0462256113 மற்றும் 3 என்கின்ற இந்த எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை குக்கு நிகழ்ச்சியில் குறுஞ்செய்தியாக, குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443330794.

நேயர்களின், நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களுடன் கடிதங்கள் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கூடவே சுகமான ராகங்கள் போன்ற நிகழ்ச்சியில் உங்களது தொகுப்பினை, விருப்ப பாடல்களின் தொகுப்பினையும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இதனை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை, கடிதங்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில் பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள்ன்ற சொல்லால் தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்குது. வேறு சிற்றினங்களில் இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமாக மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்போ குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தால் அது குயிலாகவே இருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமாக மாறிடும். இப்போ உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமாக மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்குது. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்குது. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமாக சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எதிலுமே ஒரு பேட்டனை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்களில் இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உறை. இந்த மைலின் மூலமாக, அந்த மைலின் உறையின் மூலமாக அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்போ இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா, இலக்கியத்தில் ஒரு உவமை உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியலில் வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்குது. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண் முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின்லேயும், மொழி வாயிலாகவும், முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியைத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியில் இருக்குது.

0: அதையொட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்போ மூக்கே இல்லாத சுற்றினமாக நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளிசுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சுற்றினமாக நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகாக மாறியிருக்கும். அதில் யார் சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்போ இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம்மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்டில் ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்போ அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணைச்சொல்லும் இருக்குது. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும், இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் டி.எல். மகாராஜன் அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

நமக்கு கிடைத்திருக்கும் புதிய மாதத்தில் மன நெகிழ்ச்சியோட கடவுளை போற்றி பாடுங்க. ராகம் தாளம் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். கேட்கலாமா? டிஎம்எஸ் அவர்களின் குரலில் பாடல்.

ஹென்ரேஜ் மற்றும் குழுவினரோடு பாடின பாடல் தான் நாம் இப்போ கேட்டோம். நேரம் காலை 6:30. என் கட்டளைகளை கை கொண்டு நடங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் என்கின்றது பரிசுத்த திருவிவிலியம். தொடர்ந்து நாம் கேட்கலாம் சிந்து அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பலிவான மெய்யுரை நேசா வளநாகூர் வாழ்ந்திடும் ராஜா, பலிவான மெய்யுரை நேசா வளநாகூர் வாழ்ந்திடும் ராஜா.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நபியே, உமக்கும் உம்மை பின்பற்றுகிற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்கின்றது நம் திருக்குறான். கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இயர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் பாடல்.

0: இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. ஒலித்த பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகின்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
1: தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பயிர்களில் வைரஸ் நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த வழி. நெல், பச்சை பயிறு, உளுந்து, துவரை, பருத்தி, கரும்பு, தக்காளி, மிளகாய், பப்பாளி, வாழை, வெண்டை மற்றும் வெள்ளரி போன்ற பயிர்களில் பல்வேறு வைரஸ் நோய்கள் ஏற்பட்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக நெல்லில் டாங்க்ரா நோய், பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோய், துவரையில் ஸ்டெர்லிட்டி மொசைக் நோய், பருத்தியில் இலைச்சுருள் வைரஸ் நோய், கரும்பில் மொசைக் வைரஸ் நோய், தக்காளி மற்றும் மிளகாயில் இலைச்சுருள் வைரஸ் நோய், பப்பாளியில் ரிங்சாபாட் வைரஸ், வாழையில் பன்சிடாப் வைரஸ், வெண்டையில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய், வெள்ளரியில் மொசைக் வைரஸ் நோய் போன்ற வைரஸ் நோய்கள் தாக்குகின்றன. வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான விதை மற்றும் நடவு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நோய் அற்ற சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நாற்றுகளை பயன்படுத்த வேண்டும். நோயுற்ற வயலிலிருந்து நடவு பொருட்களை எடுக்கக்கூடாது. வயலை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நோயுற்ற செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்க வேண்டும். அசுவினி, வெள்ளையி, தத்துப்பூச்சி போன்றவை பல வைரஸ் நோய்களை பரப்புகின்றன. பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தி வெள்ளையி போன்ற பூச்சிகளை கண்காணிக்கவும். தேவைக்கேற்ப ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பயன்படுத்த வேண்டும். வயல் மற்றும் சுற்றுப்புற களைகளை அகற்ற வேண்டும். நோயுற்ற செடிகளை ஆரம்ப நிலையிலேயே பிடுங்கி அழிக்கவும். அறுவடைக்கு பின் பயிர் கழிவுகளை அகற்ற வேண்டும். நோயுற்ற மற்றும் ஆரோக்கியமான செடிகளுக்கு இடையில் தேவையற்ற தொடர்பை தவிர்க்க வேண்டும். வைரஸ் எதிர்ப்பு அல்லது தாங்கும் திறன் கொண்ட ரகங்களை சாகுபடி செய்ய வேண்டும். வாழையில் வைரஸ் நோய் பிரச்சனைகளை தவிர்க்க சான்றளிக்கப்பட்ட வைரஸ் இல்லாத திசு வளர்ப்பு நாற்றுகளை பயன்படுத்துவது முக்கியம். கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கருவிகளை சுத்தம் செய்து கிருமி நாசினியால் சுத்திகரிக்க வேண்டும். கத்தரித்தல், ஒட்டுக்கட்டுதல் போன்ற பணிகளை கவனமாக செய்ய வேண்டும். வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட செடிக்கு

0: இதுவாக நேரடியாக குணப்படுத்தும் மருந்து இல்லை. எனவே நோய் வராமல் தடுப்பது, நோய் அற்ற விதை நடவு பொருட்களை பயன்படுத்துவது, நோயுற்ற செடிகளை அகற்றுவது மற்றும் வைரஸ் கடத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆகியவையே முக்கியமான மேலாண்மை முறைகளாகும். நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவோம், வைரஸ் பரவலை தடுப்போம், மகசூலை பாதுகாப்போம். நெல் வயலில் அதிக ஈரப்பதம், தேங்கிய நீர், அதிக சூரிய ஒளி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் சூழலில் பச்சை பாசி வேகமாக வளரக்கூடும். வயலின் நீர்மட்டத்தில் பாசி படலம் உருவாகி நெல் நாற்றுகளின் இயல்பான வளர்ச்சியை பாதிக்கலாம். இதனால் நெல் நாற்றுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி மற்றும் காற்று பரிமாற்றம் குறையும். மண் மேற்பரப்பில் பாசி படலம் உருவாகி வேர் வளர்ச்சியை தடுக்கலாம். நாற்றுகள் பலவீனமடைந்து வளர்ச்சி குறையக்கூடும். பாசி அதிகமாக இருந்தால் வயல் பராமரிப்பு மற்றும் நடவு பணிகள் சிரமமாகும். பாசி குறைவாக இருந்தால் கைமுறையில் அல்லது வலை மற்றும் கருவி மூலம் அகற்றி வயலுக்கு வெளியே கொண்டு செல்லவும். வயலில் நீர் தேங்குவதை தவிர்த்து தேவைக்கேற்ப நீரை வடிகட்ட வேண்டும். பாசி மீண்டும் அதிகமாக உருவாகாதவாறு நீர்மட்டத்தை முறையாக பராமரிக்கவும். உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவு மற்றும் சரியான முறையில் பயன்படுத்தவும். பாசிகளை கட்டுப்படுத்துவதால் நெல் நாற்றுகளுக்கு போதிய ஒளி, காற்று மற்றும் இடவசதி கிடைக்கும். வேர் மற்றும் தண்டு வளர்ச்சி மேம்படும். வயல் பராமரிப்பு எளிதாகும். நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் பயன்பாடு சீராகும். ஆரோக்கியமான நெல் வளர்ச்சிக்கும் நல்ல மகசூலுக்கும் உதவும். விவசாயிகள் பாசி காணப்பட்டவுடன் காரணத்தை அறிந்து முதலில் நீர் மேலாண்மை மற்றும் கைமுறை அகற்றுதல் போன்ற ஒருங்கிணைந்த முறைகளை பின்பற்றுவது நல்லது. தேவையற்ற ரசாயன பயன்பாட்டை தவிர்த்து வேளாண் அலுவலர் பரிந்துரையுடன் மட்டுமே கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாட்டுக்கோழிகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் சமநிலையான தீவனம் முக்கியமானது. பொதுவாக கிராமங்களில் நாட்டுக்கோழியானது திறந்த வெளியில் புறக்கடையில் மேய்ந்து திரிந்து தனது தீவன தேவையை பூர்த்தி செய்யுமாறு வளர்க்கப்படுகின்றன. நாட்டுக்கோழி வளர்ப்பில் அதிக இறைச்சி மற்றும் முட்டைகள் மூலம் அதிக லாபம் பெற மேய்ச்சலுடன் அதிகப்படியாக நாட்டுக்கோழிகளுக்கான தீவனத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு 50% அரிசி, மக்காச்சோளம், ராகி, சோளம், கோதுமை போன்ற தானியங்கள், 25% பின்னாக்கு, 23% கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிடு, 2% தாது உப்பு கலவை கலந்து கோழி தீவனம் தயாரித்து நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்க வேண்டும். மேலும் கோழிகளுக்கு எப்போதும் தூய்மையான குடிநீர் கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நாட்டுக்கோழிகள் இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருந்தாலும் சில நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. அவ்வாறு நாட்டுக்கோழிகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி அவசியம். 2 மாத வயதில் கோழியம்மை தடுப்பூசி வழங்க வேண்டும். 3 மாதங்களுக்கு மேல் இருக்கும் கோழிகளுக்கு வெள்ளைக்கழிச்சலுக்கான தடுப்பூசி போட வேண்டும். மேலும் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு 1 முறை மீண்டும் வெள்ளைக்கழிச்சலுக்கான தடுப்பூசி போட வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 71 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 61 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை

0: முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
1: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 29% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களே, நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா ராஜேஷ். நான் தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் மரம் வளர்ப்பதின் முக்கியத்துவம் பற்றி பேச வந்துள்ளேன். மரம் நட்டு வளர்ப்போம், மண்ணின் செல்வம் காப்போம், மலையை வரவழித்து மகிழுடன் நாம் வாழ்வோம், தூய காற்றை தந்து துன்பம் பல நீக்கும், பறவைகளின் இல்லமாகி பசுமை உலகையாகும், நிழல் தந்து காக்கும், நன்மை என்றும் சேர்க்கும், வழங்கால சங்கதிக்கு வாழ்வின் வழிகாட்டும், ஒரு மரம் ஒரு உயிர், உலகத்தின் பொக்கிஷம், இன்றைய மரம் வளர்ப்போம், இயற்கை நாம் சொல்கம். நன்றி, வணக்கம்.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் ரா ராஜேஷ்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
4: திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையத்தின் அன்பான நேயர்களுக்கு இனிய சூழல் வணக்கங்கள். அமெரிக்க நாட்டின் இயற்கை வளம் மிக்க வடமேற்கு பகுதியில் துவாமி ஆதிவாசி மக்களின் பெரும் தலைவர் சியாட்டில் என்பவர். 1854 அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையிலிருந்து அவருக்கு ஒரு அரசாணை வருகின்றது. அதன்படி அவர்களுடைய பகுதியை அரசுக்கு விலக்கி தந்துவிட வேண்டுமென்றும் அதற்கு பதிலாக அந்த மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு தரப்படும் என்பதே அந்த ஓலை. அதற்கு நிலத்தை விலக்கி கேட்ட அந்த பெரும் அதிபருக்கு சியாட்டில் அனுப்பிய பதில் உரைதான் உலகத்தின் உன்னதமான சூழல் பேருரைகளில் ஒன்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நிலம் என்பது தொல்குடிகளுக்கு வெறும் மண் மாத்திரம் அல்ல, அது அவர்களின் தேகம். நீர் என்பது வெறும் நீர் அல்ல, மூதாயதர்களின் குருதி. அதன் சலசலப்பு அவர்களுடைய பாட்டனின் குரல். காற்று அவர்கள் முன்னோர்களின் மூச்சு. மரங்கள் அவர்களின் தாய். செடிகள் குழந்தைகள். நிலத்துடன் அவர்கள் கொண்டுள்ள உறவு என்பது உணர்வுபூர்வமானது. வானத்தை யாராவது விலைக்கு வாங்க முடியுமா? மழையையும் காற்றையும் விலை பேச முடியுமா? இந்த பூமியின் ஒவ்வொரு பகுதியும் புனிதமானது. இந்த ஊசியிலையும் இந்த மணல் நிறைந்த கடற்கரையும் அடர்ந்த காடுகளில் உள்ள மேகமும் ஒவ்வொரு புல்வெளியும் தீங்காரமிடும் ஒவ்வொரு பூச்சியும் எமது மக்களின் மனதில் புனிதமாக பதிந்து போய் உள்ளது. நாம் பூமியின் ஒரு பாகம், பூமி நம்மில் ஒரு பாகம். நறுமணம் வீசும் பூக்களெல்லாம் நமது சகோதரிகள். கரடி மான் கழுகு எல்லாம் நமது சகோதரர்கள். மலைமுகடுகள் மட்டக்குதிரைகள் புல்வெளிகள் அனைத்தும் நம் குடும்ப உறுப்பினர்கள். ஓடைகளிலும் நதிகளிலும் ஓடிய தெள்ளிய நீரை தண்ணீர் என்று நினைத்துக் கொள்ளாதே, அது நமது தாத்தாவிற்கு தாத்தாவின் இரத்தம். நீரின் முணுமுணுப்பு உன் பாட்டிக்கு பாட்டியின் இனிய குரல். அனைத்து எருமைகளும் வெட்டப்பட்டு விட்டால், அனைத்து காட்டு குதிரைகளும் வேலைக்கு பழக்கப்படுத்தி விட்டால், காட்டின் ரகசிய மூலைகள் மனித வாசனையால் நிரப்பப்பட்டு விட்டால், செழித்த மலைப்பகுதிகளில் வெறும் தொலைபேசி கம்பங்கள் மட்டும் நட்டுவிட்டால் என்ன நடக்கும்? அடர்ந்த மரக்கூட்டங்கள் மறைந்து போகிறது, கழுகு கூட்டங்கள் காணாமல் போகின்றன. மனிதா, நீ படுத்துறங்கும் நிலத்தை நீயே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவில் உன் குப்பைகளுக்குள்ளே நீயே மூச்சு திணறி செத்துப்போவாய். இன்றைக்கு பூமிக்கு என்னவெல்லாம் நேரிடுகிறதோ அதுவே நாளை அவள் பிள்ளைகளுக்கும் நேரிடும். ஏனெனில் பூமி மனிதனுக்கு சொந்தமானதல்ல, மனிதன்தான் பூமிக்கு சொந்தமானவன். ஆம், சியாட்டிலின் இந்த அருமையான உரை சூழல் பாதுகாப்பின் வேத வரிகள். காடுகளை வாங்குவது விற்பது உரிமை கொண்டாடுவது இதை மனிதன் நிறுத்தி கொள்ளுவது மனித குலத்துக்கு நல்லது. ஆம், சூழல் மிகப்பெரியது. நன்றி, வணக்கம்.
2: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நானுங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்களே, அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இப்போ இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். தொழில் சார்ந்த நம்ம கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்களை புதிய யோசனைகளை எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
2: இன்று உங்கள் பகுதியில் ஜெராக்ஸ், டைப்பிங், அச்சிடுதல், ஸ்பைரல் பைண்டிங் போன்ற அனைத்தையும் இணைத்த ஒரு வணிக அமைப்பை உருவாக்குவது எப்படி, அதற்கு எவ்வளவு செலவாகும், முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இதற்கு வங்கி கடன் கூட பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டம் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு நகரங்களுக்கு பொருந்தும். இங்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வைத்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, பல்வேறு ஆவணங்களை டைப்பிங் செய்வது, பண்ணத்தில் அச்சிடுவது, மொத்தமாக பிரிண்ட் செய்த பின்பு ஸ்பைரல் பைண்டிங் போடுவது, பேப்பரை கொடுத்தால் கட்டிங் மிஷினில் கட் பண்ணி கொடுப்பது போன்ற அனைத்து சேவைகளும் அடங்கும். கையில் கூடுதல் 50,000 முதல் 1.5 லட்சம் இருந்தால் இ சென்டர் என்ற அரசின் அனுமதியோடு இ சென்டரும் தொடங்கலாம். ஆனால் தற்போது அரசு அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதையும் இணைத்து கொள்ளுங்கள். அதற்கு பெரிய கட்டணம் எதுவும் அரசுக்கு செலுத்த வேண்டியதில்லை. 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை மட்டும் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டியிருக்கும். இதற்கு தேவையான உபகரணங்கள் என்னவென்றால், ஒரு ஜெராக்ஸ் மிஷின், கலரிலும் அச்சிடக்கூடிய ஸ்கேன் செய்யக்கூடிய ஒரு மிஷின் 1,55,000 ரூபாய், கணினி அமைப்புகள் தட்டச்சு மற்றும் டிடிபி செய்வதற்கு 30,000 ரூபாய், ஸ்பைரல் பெயிண்டிங் போடுவதற்கான இயந்திரம் 5,000 ரூபாய், பேப்பர் கட்டிங் மற்றும் லேமினேஷன் 10,000 ரூபாய், இதற்கு கவுண்டர்கள், தளவாடங்கள் மொத்த செலவு 2,30,000 வரை ஆகலாம். அதோடு நீங்கள் இ சென்டர் வைக்க வேண்டும், அரசு அனுமதி இல்லாமலே கூட நீங்கள் தொடங்கி அரசாங்கத்தினுடைய பல்வேறு கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது, பல ஐடி கார்டுகளை எடுத்து கொடுப்பது போன்ற பல பணிகளை செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வாடகை உள்ள இடம் தேவைப்படும். இதற்கு தேவையான காகிதம், மை மற்ற இதர பொருட்களை வாங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு அருமையான துறை, நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லாத துறை. ஆனால் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக நீங்கள் தொடங்க வேண்டும். இதற்கு வண்ண கலர் பிரிண்ட்டுக்கு 10 ரூபாயும், சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு 1 ரூபாய் முதல் 20,000 ரூபாய், 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை நீங்கள் வாங்கலாம். அந்த சுருள் பிணைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பைரல் பைண்டிங்க்கு 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை பக்கத்தை பொறுத்து நீங்கள் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாதத்திற்கு 20,000 முதல் 50,000 வரை நிகர லாபத்தை ஈட்ட முடியும். இதில் பல்வேறு கடன் திட்டங்களில் 80% வரை

0: நீங்கள் கடன் பெறலாம். அதற்கு உங்களுடைய பங்காக 20% செலுத்தினால் பல்வேறு திட்டங்களில் 20 முதல் 50% மானியம். நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்களோ அதில் மானியமாக மத்திய மாநில அரசுகள் அளிக்கின்றன. இது ஒரு சிலருக்கு வேலையும் கொடுக்கலாம். நீங்களும் அந்த அனைத்தையும் டைப்பிங் முதல் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் நல்லதொரு தொழிலாக இது அமையும். இதற்கு தமிழ்நாடு அரசும் ஆதரவு கொடுக்கிறது. மத்திய அரசு மானியம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வட்டி தள்ளுபடி, மீண்டும் கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வேறு இயந்திரங்கள் வாங்குவதற்கு கடனுதவி என்று பல்வேறு கடனுதவி திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல வேறு சில இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி கொண்டால் மேலும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புள்ள துறையாகும். இதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் விண்ணப்பங்களை கொடுத்து கடனுதவி பெறலாம். இதற்கு பயிற்சி கொடுத்தல், வழிகாட்டுதல், திட்டறிக்கை தயாரிப்பதற்கு எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் என்று மத்திய அரசு வைத்திருக்கிறது அல்லவா, அங்கு சென்றால் இதற்குரிய திட்டறிக்கை தயாரிப்பது, எங்கே இந்த இயந்திரம் கிடைக்கும், சிலர் வெளிநாட்டு இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, இன்விடேஷன் அடிப்பது, அட்டைப்பட்டிகள் அடிப்பது கூட இப்போ பெரிய ஜெராக்ஸ் மிஷின்கள் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட பெரிய இயந்திரங்கள் வாங்குவதற்கும் எதிர்காலத்தில் இந்த வங்கிகளிலும் கடனும் மானியமும் பெற்று பெரிய அளவில் செயல்படலாம். இன்று அப்படிப்பட்ட இயந்திரங்கள் வைத்திருப்பவர்கள்தான் ஒரு பக்கம் சின்ன A4 ஷீட்டில் கலரிலே பிரிண்ட் செய்வதிலிருந்து பெரிய அட்டைப்பட்டி, திருமண அழைப்புதல்கள், பல்வேறு வகை அரசு போன்ற நிறுவனங்களுக்கு அழைப்புதல்கள் எல்லாமே இந்த பெரிய ஜெராக்ஸ் மிஷினிலே தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்படி வெளிநாட்டு இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவாக்கி கொண்டால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழிலாகும்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை, ஒரு புதிய தொழில்நுட்ப யோசனையை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. நன்றி சார். நேர்லே உங்களுக்கு தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை புதிய தொழில் இந்த மாதிரி நான் தொடங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எங்கே முதலீடுக்கு நம்ம வந்து கடனுதவி பெறலாம், இந்த மாதிரியான தகவல்களை, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான சிறப்பான தீர்வுகளை வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுடைய சந்தேகத்தை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கடிதங்கள் மூலமாகவோ கூட நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9443360794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். இதுபோல் கடிதங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, தொழில் தொடங்குவோம் நிலைய இயக்குனர், நீங்கள் நிலைய இயக்குனர் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை, தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் கடிதங்கள் அனுப்பலாம். இப்போ நம்ம கேட்கலாம் நிகழ்ச்சியில், எலி திரைப்படத்திலிருந்து சூப்பரான தன்னம்பிக்கை ஊட்டும் தத்துவம் நிறைந்த பாடல்.

மணி 12 நிமிடம் ஆகுது. அடுத்து நம்ம கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதை உரை வழங்க இருக்கிறாங்க இளங்கோ அவர்கள்.

0: உலகம் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ், எங்கள் உயிருக்கு நேர் என்பார் பாரதிதாசன். தமிழ் மற்ற மொழிகளைப் போல் மொழி மட்டும் அன்று, அது தமிழர்களின் அடையாளம், வாழ்வியல் நெறி, அறத்தை போதிக்கும் தர்ம சாஸ்திரம். வேறு மொழிகளுக்கு இல்லா சிறப்பு பல தமிழுக்கு உண்டு. ஒரே ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பற்பல பொருட்களில் அச்சொல்லை பயன்படுத்தி செய்யுள் இயற்றுவதில் நம் பழம் தமிழர்கள் கைதேர்ந்தவர்கள். ஒரு சொல்லுக்கு பல பொருள், ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள், இது தமிழின் மேன்மைக்கு சான்று. ஒரு பல பொருள்களை தருகின்ற தன்மையை பயன்படுத்தி செய்யுளை யாத்தால் அதன் சுவை தனியாகத்தானே இருக்கும். கண்ணை கெடுப்பர் கவிராயர், அக்கண்ணை எண்ணி உரைப்பர் உரைகாரர். ஆம், உரையாசிரியர்கள் இல்லையெனில் பல பாடல்கள் பொருளி உணராமல் போய்விடும். சுந்தர கவிராயரின் பாடல் ஒன்று, மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் சாய்த்து மரமதை கையில் ஏந்தி மரமது மரத்தை கண்டு மரமது மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமணக்கி ஏகும் பொழுது மரத்தை கண்ட மாதர் மரத்தொடு மரம் எடுத்தனரே. மரம் அது அரச மரம், அரசனானவன் மரமதில் ஏறி, மரம் என்றால் மாமரம் என்று ஒரு பொருள் உண்டு, மா என்றால் குதிரை என்ற பொருளும் உண்டு, ஆக குதிரையில் ஏ

தேவி மரமதை தோளில் சாய்த்து, வேலமரம் என்று ஒரு பெயர் உண்டு, அந்த வேலினை தோளில் சாய்த்து, மரமதை கையில் ஏந்தி, ஈட்டி மரம் என்ற ஒரு பொருள் உண்டு, அந்த ஈட்டியை கையிலே ஏந்தி, மரமது மரத்தை கண்டு, மரம் என்ற சொல்லுக்கு வேங்கை மரம் என்ற பொருள் உண்டு, வேங்கை என்றால் புலி, வேங்கை புலியை கண்டு, மரமதை மரத்தினால் குத்தி, வேங்கை புலியை தன் கையில் இருக்கின்ற ஈட்டியினால் குத்தி, மரமது வழியே சென்று, அரசனானவன் சென்ற வழியிலே மீண்டும் திரும்பி வளமனைக்கு ஏகும் பொழுது, தன் அரண்மனைக்குள் நுழையும் பொழுது, மரமது கண்ட மாதர் அரசனை கண்ணுற்ற பெண்கள் மரத்தொடு மரம் எடுத்தனரே. மரம் என்றால் ஆலமரம், இன்னொன்று அத்திமரம். ஆக ஆலத்தி எடுத்து அவனை வரவேற்று வாழ்த்தினார்கள் என்பது இதனுடைய பொருள். இப்படி ஒரு பாடலிலே பல சொற்களை வைத்து, அந்த சொற்களினுடைய ஆழத்தை வைத்து அந்த பாடல்களை யாக்கக்கூடிய திறன் தமிழர்களுக்கு கைவந்த கலை. இதைப்போல் தமிழ் மொழியிலே பல பாடல்கள் உண்டு. பல பாடல்களிலே இன்னொரு பாடலை சொல்லும் பொழுது, ஒரு புலவன் தன்னுடைய பாதையில் கிடந்ததொரு பஞ்சதலை நாகம் தன் பாதத்தை பதம் பார்த்து விட்டது, அதற்கோர் மருந்து தாரும் என்று அந்த வைத்தியனை பார்த்து சொன்னானாம். வைத்தியன் சொன்னானாம், பத்து ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் எடுத்து தே என்றானாம். அந்த புலவன் சொன்ன வார்த்தை எது? பாதையில் கிடந்ததொரு பஞ்சதலை நாகம். பாதையிலே ஐந்து தலை நாகம் இல்லை, ஐந்து தலைகளை உடைய நெருஞ்சி முள் தன்னுடைய காலில் குத்தி விட்டதாக சொன்னானாம். அதை உணர்ந்த அந்த வைத்தியன் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலன் என்பதனாலே அவன் சொன்னான், பத்து ரதன், பத்து என்றால் தசம், தசரதனின் புத்திரன், புத்திரன் ராமன், அவனுடைய மித்திரன், மித்திரன் என்றால் தோழன், அவனுடைய தோழன் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சத்துரு வாலி, வாலியினுடைய பத்தினி தாரை, தாரையினுடைய கால் எடுத்தால் தரை என்பது ஆகிவிடும். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும், என்னிடம் விளையாட்டாக கவிதை விளையாட்டு விளையாடுகிறாய், எனக்கும் கவிதையை விளையாடத் தெரியும், ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டும், பத்திரத தசரதனினுடைய புத்திரனாகிய ராமனின், நண்பனாகிய சுக்ரீவனின், பகைவனாகிய வாலியின், மனைவியாகிய தாரையினுடைய காலை எடுத்தால் தரை, போய் தரையில் தேய்த்துக்கொள், நெருஞ்சி முள் தானாக விலகிவிடும் என்று பதில் இருத்ததாக தமிழ் மொழியிலே நமது புலவர்கள் இந்த மாதிரியான மகிழ்வினை தரக்கூடிய, இன்பத்தை துய்க்கக்கூடிய பற்பல பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். அவற்றை அறிந்து, அவற்றை உணர்ந்து படித்தால் வாழ்க்கையில் என்றும் இன்பம் நிலைக்கும். எனவே நாம் அப்பாடல்களை தேடி பிடித்து ஊன்றி படிப்போமாக. நாளை சந்திக்கலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் காலை 7:24 தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. நீங்கள் குழந்தைகள் ஸ்கூலில் இங்கிலீஷ் படிக்கிறது அப்படிங்கிறது வேறு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ நீங்கள் நிறைய கதவுகள் பார்த்துருக்கலாம். சில கதவுகளை முன்னால் தள்ளணும், சில கதவுகளை இழுக்கணும், அப்போ தான் திறக்கும். அப்போ இதுக்கும் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஆங்கிலத்தமும் வேறு வேறையா? ஒரே ஆங்கிலம்னா ஆனால் அப்ரோச் வேறு. அந்த அப்ரோச் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருந்தது அப்படின்னா நீங்கள் பேசுகிறது ஈஸியாக நடக்கும். ஆனால் நீங்கள் திருநெல்வேலியில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் ஸ்கூல் முடித்து வந்தாலும் சரி, தமிழ் மீடியம் முடித்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் முடித்தாலும் சரி, இங்கிலீஷில் பேசுகிறது அல்லது நல்ல சென்டென்சஸ் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேக் ஐடியா தான் இருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5th வரைக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் முக்கியம் அப்படின்னு எல்லா ஸ்கூலுமே நினைக்கிறாங்க. பொதுவாக

0: இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ். ஃபிஃப்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க டென்த்து டுவெல்த்தில் இவங்களுக்கு தேவை வந்து சப்ஜெக்டில் நிறைய மார்க் எடுக்கணும். தமிழும் இங்கிலீஷும் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும், நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகலாம், மெடிக்கல் காலேஜுக்கு போகலாம், இப்படியே சொல்லி சொல்லி. அப்போ இங்கிலீஷ் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் அப்படி இல்லை. இங்கிலீஷ் ஆனால் முக்கியம்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்போ தெரியும்? இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டும் வாங்கிடுவாங்க. இந்த ஃபைனல் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அல்லது ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போது அப்போ தான் இன்டர்வியூவில், ஆஹா நம்ம இங்கிலீஷ் படிக்கணுமே, அப்போ தான் தேடுவாங்க. இங்கிலீஷ் முக்கியம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, பின்னாடி படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் சேர்ந்துருவாங்க, டெக்னிக்கலாக நல்ல சவுண்டாக இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க, பேசத்தான் தெரியாது, தமிழ்லேயே பேசி கூட சில கிளாஸில் எடுத்துருவாங்க, டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா. ஆனால் அவங்க எப்போ அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு 40 வயசில் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது, அந்த அப்போ தான் தேடி வருவாங்க. அல்லது சில பேர், நான் ஃபாரின் போகணும், நான் 10 நாளில் ஃபாரின் போகிறேன் சார், டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், நம்ம இங்கிலீஷ் படிக்க முடியுமா? அவ்வளோ அவசரமாகலாம் படிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஸ்கூல் படிப்புக்கும் நம்ம ஆங்கில அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம எந்த வயசுலையும் எப்போவும் படிக்கலாம். ஆனால் ஸ்கூல் டயத்தில் படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்? சின்ன வயசில் நம்ம மனசு எதனாலும் கிரகிக்கும், நம்ம ஈஸியாக எதுக்கும் மைண்டு வந்து அடாப்ட் ஆகும். ஆனால் ஒரே விஷயம் என்ன, நம்ம வந்து படிக்கணும், அது முக்கியம் அப்படின்னு முதல்ல நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். படிப்பு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் முதல் தேவை என்ன அப்படின்னா, நான் பொதுவாக என்னோடய கிளாஸில் பார்க்குறது, எங்கள் காலத்தில் வந்து குடும்பத்தில் வந்து 4 குழந்தைகள், 5 குழந்தைகள், 6-7 கூட இருப்பாங்க. அப்போ எங்களோட டீச்சர்ஸ் எங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, சைலண்ட் ரீடிங் தான் நமக்கு மனசில் நல்ல பதியும். ஏன் அப்படின்னா, இருக்கிறது ஒரு ரூம் அல்லது 2 ரூம் இருக்கும், அதில் நாங்கள் 5 குழந்தைகள் இருப்போம், 5 குழந்தைகளும் சத்தம் போட்டு படித்தா யாருக்கும் எதுவும் புரியாது. அதனால் அந்த காலத்து அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறது சைலண்ட்டாக படிக்கணும். இப்போ அப்படி இல்லை, ஒரு வீட்டுக்கு 1 குழந்தையோ 2 குழந்தையோ தான், எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு அட்லீஸ்ட் இங்கிலீஷ் பாடத்தையாவது பசங்க வந்து சத்தம் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய கிளாஸுக்கு நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்லேருந்தும் பசங்க வருவாங்க, ஆனால் அவனால் சரியாக இங்கிலீஷு வாசிக்க முடியாது. ஆனால் சில பசங்க கிராமத்திலேருந்து வருவான், நல்லா ஈஸியாக இங்கிலீஷ் வந்து வாசிக்க முடியும். நான் எப்படி அப்படின்னு கேட்பேன், சார் நான் படிக்கும்போது சத்தம் போட்டு படிப்பேன் அப்படிங்க. இப்போ நான் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்லா சத்தம் போட்டு படிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கிலீஷ் பின்னாடி பேசுகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பேச பேச தான் நமக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து ஈஸியாகும். இனி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், இது முக்கியம் அப்படிங்கிறத எல்லா ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். நீங்கள் வக்கீலாக இருந்தாலும் சரி, டாக்டராக போனாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து வேறு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு கிளர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டிங் ரெப்பாக இருந்தாலும் சரி, சேல்ஸ் ரெப்பு, யாராக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தேவையான ஒரே விஷயம் இங்கிலீஷ். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் எது இருந்தாலும் சரி, அடிஷனலாக இங்கிலீஷ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஒவ்வொரு நாளும் இனி நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன டிப்ஸாக கொடுப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கணும். தேங்க்யூ.
1: நன்றி சார், ஆங்கிலம் பற்றின ஒரு அடித்தளத்தை சூப்பராக எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க நேர்களே ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்குது சூப்பரான பாடல் எந்திரன் திரைப்படத்துலேருந்து.

7:33 ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உள்ளவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கிலோ எவ்வளவு அப்படின்றத நாம் கேட்கலாம். தக்காளி 25 ரூபாய், கத்தரிக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் 22 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 24 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பெரிய வெங்காயம் 56 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், கோவக்காய் 30 ரூபாய், தேங்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இஞ்சி, பழைய இஞ்சி 150 ரூபாய்க்கும் புதிய இஞ்சி 70 ரூபாய்க்கும் இருக்கிறாங்க. முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு

58 ரூபாய், கேரட் 56 ரூபாய், ரிங் பீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சவ் 38 ரூபாய். குடைமிளகாய் 60 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரிய 240 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேம்பு 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 190 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இதிலின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. இன்னும் சில தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். அயன் திரைப்படத்திலிருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஏழு மணி 42 நிமிடமாகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மின்சார வாரியம் சார்ந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இந்த மாதங்களில் எப்போலாம் எங்கே நடக்க இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் இந்த மின்சாரம் சார்ந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது எங்கெங்கெல்லாம் நடக்க இருக்குது, அதாவது இந்த மாதத்துக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர 8ஆம் தேதி, அதாவது 2ஆவது செவ்வாய்க்கிழமை வந்து வள்ளியூர் கோட்டை அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. 11ஆம் தேதி 2ஆவது வெள்ளிக்கிழமையான அன்று கிராமப்புற திருநெல்வேலி கோட்டை அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. 3ஆவது செவ்வாய்க்கிழமையான 15ஆம் தேதி சங்கரன் கோவில் கோட்டை அலுவலகத்திலையும், 18ஆம் தேதி தென்காசி கோட்டை அலுவலகத்திலையும், 22ஆம் தேதி கல்லடைக்குறிச்சி கோட்டை அலுவலகத்திலையும், 25ஆம் தேதி கடையநல்லூர் கோட்டை அலுவலகத்திலையும், 29ஆம் தேதி நகர்ப்புற திருநெல்வேலி கோட்டை அலுவலகத்திலையும் வச்சு நடக்க இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் முற்பகல் 11 மணி அளவில் மின்சார வாரியம் சார்ந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்க இருக்குது. நாம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் அவன் இவன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: 7:48 நிமிடம் ஆகுது. நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளைக்கு காலையில் 10:30 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு நடக்க இருக்குது. இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதை 2 பிரதிகளில் மனுக்களாக நீங்கள் எழுதி உங்களுடைய அடையாள அட்டை ஜெராக்ஸையும் வச்சு உங்கள் தொலைபேசி எண்ணையும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்லே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட

0: நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் தான் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கிறோம். உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நண்பன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியும் நாம் கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் பற்றிய சிறப்பான விழிப்புணர்வு தகவல்களை நமக்காக வழங்க காத்துட்ருக்காங்க. நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: All these were told we are

மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டவர்களை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்சியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6. 8:03 ஆயாச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தோல்வி அப்படிங்கிறது எப்போ வரும் தெரியுமாங்க? பிரச்சனைகளை பார்த்து நம்ம வர்றது கிடையாது, பிரச்சனைகளை பார்த்து நம்ம விலகும்போது தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்போம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்யும் சொல்லிட்டு இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் இந்த மோட்டிவேஷனோட இந்த நாளை தொடங்கலாம். நெல்லை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு எந்த மாதிரியான தகவல்களை எங்களுக்காக சொல்ல இருக்கிறீங்க?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பணியிடத்தில் பாலியல் தொல்லை என்று சொல்லக்கூடிய போஷ் அப்படிங்கிற சட்டம், POSHS. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் தடை தீர்வு சட்டம் 2013. ஒரு இடத்துல பணி செய்கிறவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் உத்தரவு. பாலியல் துன்புறுத்தல்கள் என்பது பெண்களுக்கு எதிரான மிக மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு குற்றங்களாக எல்லா இடத்திலும் பரவலாக காணப்படுகிறது. இதில் பாலியல் துன்புறுத்தல்கள் என்றால் என்ன என்பது தெரிய வேண்டும். அதையெல்லாம் பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு எதிராக தொடுதல், தொட முயற்சித்தல், அதேபோன்று பாலியல் ரீதியான கோரிக்கைகளை வைப்பது, வண்ணங்களின் மூலம் பாலியல் தேடல்களை உணர்த்துதல், ஆபாச படங்களை காட்டுதல் அல்லது தொடுதிரையில் காண வைத்தல், தகாத முறையில் தொடுதல், ஆபாசமாக பேசுதல், சைகை செய்தல், பால் உணர்வு தூண்டும் வகையில் நடந்து கொள்ளுதல், இதுவே இதுபோன்ற குற்றங்களே வந்து பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான செய்யப்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு கீழாக இது வருகிறது. தமிழக

0: பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் வந்து 2013 அமல்படுத்தப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை செயல்பாட்டுத்துறையாகவும் மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்டத்தில் இச்சட்டத்தை செயல்படுத்தும் செயல்பாட்டு அலுவலர்களாகவும் உள்ளனர். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் இந்த சட்டத்தின்படி அனைத்து அலுவலகங்களிலும் உள்ளக புகார் குழு, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, உள்ளக புகார் குழு நிறுவப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் புகார் குழுவை, அதாவது லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அமைக்கும் மாவட்ட அலுவலர்களாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிர்பயா துயர சம்பவத்திற்கு பிறகு பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கும் தடை செய்வதற்கும் நிவாரணம் அளிப்பதற்குமான சட்டம் 2013 பாலியல் துன்புறுத்தல் சட்டம் என்ற சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நாட்டின் சட்டகட்டமைப்பில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த சட்டம் பணியின் சூழலிலும் அதன் போக்கிலும் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களை கையாள்வதோடு அதற்கான உரிமையியல் நிவாரணங்களையும் வழங்குகிறது. மறுபுறம் குற்றவியல் சட்டம், அதாவது திருத்தச் சட்டம் 2013 குற்றவியல் திருத்தச் சட்டம் சொல்லக்கூடியது, ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலை தண்டனைக்குரிய குற்றமாக கருதுகிறது. இப்போ பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் ஒவ்வொரு முதலாளியும் தனது பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தலை ஒரு முறைகேடாக கருதி அதனை தண்டிப்பதை கடமையாக்குகிறது. 10க்கும் மேற்பட்ட நபர்களை பணியமர்த்தும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு உள்ளக புகார் குழுவை, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அமைக்க வேண்டும். பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிப்பதற்காக அக்குழுவின் உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மேலும் அக்குழுவின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு உள் ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க தவறினால் முதல் முறை தவறுக்கு முதலாளிக்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் வணிகம் செய்வதற்கான உரிமத்தையே இழக்க நேரிடும். இந்த சட்டம் வயது மற்றும் வேலைநிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து பணியிடங்களிலும் அனைத்து பெண்களையும் பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாக்கிறது. உண்மையில் வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் போன்ற பணியிடத்திற்கு வருகை தரும் பெண்கள் கூட இந்த சட்டத்தின் விதிகளின் கீழ் பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பு பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். அதாவது அந்த வங்கியில் வேலை பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இதுபோன்று ஒரு வாடிக்கையாளர்களாக பெண்கள் வரும்பொழுது அந்த நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள், பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதாவது அந்த செயல் பாலியல் துன்புறுத்தலாக குற்றமாக அமைந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு குற்றவியல் புகாரை பதிவு செய்யவும் அதே நேரத்தில் பணியிடத்தின் உரிமையியல் வழிமுறையின் முன் நிவாரணம் தேடவும் இது அனுமதிக்கிறது. எனவே பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக ஒரு பணியிடத்தின் உள் குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கலாம். மேலும் இது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாகும். பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு என்பது அமைப்புச்சாரா துறையில் உள்ள வீட்டு பணியாளர்களுக்கும் பொருந்தும். அத்தகைய வீட்டு பணியாளர்களின் பணியின் போது ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் குறித்த புகார்களை விசாரிப்பதற்காக மாவட்ட அளவில் உள்ளூர் புகார் குழுவை அமைப்பது அரசின் கடமையாகும். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த புகார் குழு இருக்கும். உள்கட்டுப்பாட்டு மையம், அதாவது உள் புகார் மையம், ICC சொல்லக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இல்லாத அல்லது அத்தகைய மையத்தை அமைக்க தவறிய ஒரு பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நிகழ்ந்தால் அத்தகைய பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான புகாரை சம்பந்தப்பட்ட உள்ளூர் கட்டுப்பாட்டு மையத்தில் பதிவு செய்யலாம். அதேபோல் புகார் முதலாளிக்கு எதிராக இருந்தால் அத்தகைய பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான புகாரை உரிய உள்ளூர் கட்டுப்பாட்டு மையத்திலும் தாக்கல் செய்யலாம். இப்பொழுது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து பணியிடங்களிலும் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் பொருட்டு மாவட்ட அளவில் உள்ளூர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புகார் மனுக்களை பெறுவதற்கு தாலுகா அளவில் வட்டாட்சியரையும் கோட்ட அளவில் கோட்டாட்சியர்களையும் ஊராட்சி ஒன்றிய அளவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களையும் நகராட்சி அளவில் நகராட்சி ஆணையர்களையும் நோடல் ஆபீசர்னு சொல்லக்கூடிய மைய முனைய அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இத்தற்போது இது குறித்த தொடர்ந்த சங்கதியை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு சங்கதிகளை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்காக உரை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நேரம் 8:10 ஆகிட்டு இருக்குது, இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.

புள்ளியாறு. கந்தசாமி திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு, பாடல கேட்டு இணைஞ்சிருங்க. காற்றலைகளில் பாடல் இதோ.

0: நேகல் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 8:16 ஆகிட்டிருக்குது. கேட்கவிருக்கிறோம் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. வேதமும் நாதும் நிகழ்ச்சியில் உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் ஆகாரி அபிநயத்தில் இதிகாசங்கள், புராணங்கள், வரலாறுகள் இதனை சஞ்சாரியாக கையாள முடியும். இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான், இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் என்பது ஒரு பழமொழி. இதற்கு தான் இருக்கும் இடம் தந்தால் மடத்தை பிடுங்கிக் கொள்வான் என்பது பொருள் கொள்வார்கள். இது இதற்கு பொருள் அன்று. நமது இதயத்தில் இறைவனுக்கு இடம் கொடுத்தால் மடம் அறியாமை, நமது மடம் என்ற அறியாமையை பிடுங்குவார் என்பது இதன் பொருள். ஆண்டவனுக்கு நமது உள்ளத்தில் இடத்தை தர வேண்டும் அன்றி நமது இல்லத்தில் அடியவருக்கு இடம் தர வேண்டும். அவ்வாறு இடம் கொடுத்தவர் இகபர நலன்களை எய்துவர். இந்த அறத்தை விளக்க ஒரு பழைய வரலாறு உண்டு. நலச்சக்கரவர்த்தியிடம் ஓர் அன்னப்பறவை வந்து தமயந்தியின் குணநலங்களை கூறியது. தமயந்தியிடம் தூது சென்று நலனுடைய பெருமைகளை கூறி இருவருக்கும் திருமணம் செய்வித்தது. அன்னம் இவ்வாறு செய்வதற்கு காரணம் யாது? இமயமலை சாரலில் அடர்ந்த காடு, அதன் சுற்றளவு பெரியது, கொடிய விலங்குகள் வாழ்கின்ற அடர்ந்த வனம். அக்காட்டில் ஆகுகன் என்ற வேடன் வாழ்ந்தான். அவன் மனைவி ஆகுகி, அவள் கற்புடையவள், கணவனை கடவுளாக கருதி வாழ்ந்தாள். ஆகுகன் தயாள சிந்தனையுடையவன். வேட்டை தொழில் புரியும் போது இளம் விலங்குகளையும் நோய்வாய்ப்பட்ட விலங்குகளையும் கிழ விலங்குகளையும் கொல்ல மாட்டான். வழிப்போக்கர்களுக்கு உணவு தந்து உதவுவான். இனிய உரை கூறி அன்பு செய்வான். ஒரு நாள் காமாதி அறுபகையையும் வென்ற ஒரு முனிவர் வந்தார். அவர் வந்த நேரம் மாலை நேரம். காடு பறந்து விரிந்தது. இருள் சூழ்ந்தவுடன் விலங்குகள் உலாவி கொடுமை செய்யும். ஆகுகன் அம்முனிவரை பணிந்து தானும் தன் மனைவியும் வாழும் மலைக்குகைக்கு அழைத்து சென்றனர். அக்குகையில் அவருக்கு இடம் தந்தனர். வேடனும் அவன் மனைவியும் அம்முனிவருக்கு தாய் போல் பறிந்து தேனில் நனைந்த கனிகளை கொடுத்து பசியாற்றினார்கள். சகோதரரே, இது கொடிய விலங்குகள் வாழ்கின்ற வனம். வெளியே சென்றால் விலங்குகளால் துன்பம் விளையும். தாங்கள் எங்களிடம் வந்தது நாங்கள் செய்த புண்ணியம். மகான்களின் தரிசனம் கிடைத்தற்கரியது. உங்கள் கருணை நிறைந்த திருமுகத்தை எத்தனை முறை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தி உண்டாகவில்லை. ஒரு விண்ணப்பம், இந்த குகையில் இருவர்தான் படுக்கலாம். நானும் என் மனைவியும் குகைக்குள் படுத்து தேவரீர் வெளியே படுத்தால் விலங்குகள் கொன்றுவிடும். தாங்களும் நானும் உள்ளே படுத்து இவள் வெளியே படுத்தால் இவளை விலங்குகள் கொன்றுவிடும். நான் ஆயுதபாணி, நான் தான் வெளியே தங்க வேண்டும். தாங்கள் ஆசாபாசம் இல்லாத அருந்தவ முனிவர். இவள் மாசில்லாத கற்பு ஒழுக்கம் பூண்டவள். இவள் தங்கள் ஞான புதல்வி. அப்பாவும் மகளும் தனியே இருக்கலாம், அது பிழையாகாது. எனவே என் சொல்லை தட்டாமல் இவளுடன் இந்த குகையில் நீங்கள் படுத்து சுகமே உறங்குங்கள் என்று கூறி வேண்டிக் கொண்டான். அவனுடைய இனிய வேண்டுகோளின்படி முனிவர் பெருமானும் ஆகுகையும் குகைக்குள் படுத்தார்கள். கதவை மூடிவிட்டு வேடன் வில்லேந்திய கையுடன் வெளியே பாறை மீது சாய்ந்து நின்றான். மனைவியையோ முனிவரையோ சிறிது கூட சந்தேகப்படவில்லை. குகைக்குள் முனிவர் ஒருபுறம் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி உறங்கினார். ஆகுகி என்ற மாது நல்லாள் தன் கணவனது பாத கமலங்களை சிந்தை செய்து கொண்டே தூங்கினாள். தூக்கம் யாரையும் அஞ்சம் செய்யும் வன்மை உள்ளது. நடுநிசி வேடன் சிறிது உறங்கிவிட்டான். கையில் ஏந்திய வில் கீழே நழுவிவிட்டது.

0: இரை தேடி வந்த சிங்கம் அவனை அடித்து தின்று விட்டது. விடியற்காலை முனிவரும் ஆகுகையும் வெளியே வந்து பார்த்தால் புண்ணிய சீலனாகிய வேடன் எலும்புக்கூடாக இருந்தான். ஆகுகை, என் அன்பு தெய்வமே, உங்களை பிரிந்து வாழ மாட்டேன். தாங்கள் சென்ற புண்ணிய உலகத்திற்கு நானும் வருவேன் என்று புலம்பி அந்த உடல் மீது விழுந்து அழுது உயிர் துறந்தாள். முனிவர் இந்த அவல காட்சியை கண்டு பெரிதும் வருந்தினார். அந்தோ நம்மால் இந்த இருவரும் ஆண்டார்கள். அன்பு வேடனே, அம்மா கற்புக்கரசியே, தாய் போல் பரிந்து இருக்க இடம் தந்து உணவும் தந்து உபசரித்தீர்களே. உங்கள் மரணத்திற்கு நான் காரணமாக வந்தேன். உங்களை போன்ற உத்தம தம்பதிகளை காண்பது அரிது என்று அழுது ஓமாக்கினி வளர்த்து கட்டைகளை அடுக்கி இரு சடலங்களையும் நீராட்டி மலர் சூட்டி மந்திரங்கள் கூறி தீ மூட்டினான். இரு சடலங்களும் வேகும் பரிதாபத்தை கண்டு மனம் தாழாமல் அந்த ஜீதாக்கனில் தானும் வீழ்ந்து உயிரை தியாகம் செய்தார். முனிவருக்கு இடம் தந்த வேடன் நலச்சக்கரவர்த்தியாக பிறந்தான். அந்த கற்புக்கரசியாகிய ஆகுகி தமயந்தியாக பிறந்தாள். முனிவர் அன்னப்பறவையாக பிறந்து இருவரையும் கூட்டி வைத்தார். இந்த வரலாறு சிவ ஆகம புராணத்தில் இருக்கின்றன. இடந்தந்தவர் அடைகின்ற நலம் இது என்று அறிக. இந்த வரலாற்றை சஞ்சாரி பாவத்தில் கையாள முடியும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேரம் 8:22 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில் கேட்டீங்க. உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து முகவரி திரைப்படத்துல தான் பாடல் கேட்கவிருக்கிறோம். ஹரிஹரனுடைய குரல்ல பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:30 ஆகிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்கவிருக்கிறோம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி, வணக்கம் மன்னர் வேந்தி.
2: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரே, நீ இப்போது என்ன செய்கிறீர்? இந்த புத்தகத்தை எடுத்து அதை படித்து அவற்றில் இருப்பதை எல்லாம் எனக்கு வாசித்து காட்டுகிறீர்.
1: குருகுலத்தில் ஒரு பக்கத்தை கூட தாங்கள் திரும்பி பார்த்ததில்லை. இப்போது படிக்கிறீர்கள், இதை வாசித்து காட்டு என்று கூறுகிறீர்கள்.
2: என்னை பார்த்து பலரும் வியக்க வேண்டும். அதனால் இந்த வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெறுகிறது அல்லவா, அதில் உணவுகளை குறித்து ஒரு வினாடி வினா நடத்துகிறார்கள். அதில் பரிசாக 100,000 தருகிறார்கள். அந்த போட்டியில் பங்கேற்று அந்த 100,000 பரிசாக பெறுவதற்காகத்தான் படி

0: படித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையும் இந்த புத்தகத்தை படித்து எனக்கு ஷார்ட் கட்டில் சொல்லி தருமாறு கூறினேன்.
1: நான் புத்தகத்தை விரித்து தொண்டை வலிக்கு கஷ்டப்பட்டு அதை படித்து காண்பிக்க வேண்டும். அதை ஈஸியாக உள்வாங்கிக் கொண்டு இவர் 100,000 பரிசு வாங்க போகிறார். மன்னர் வேண்டே, தாங்கள் நாடாளும் மன்னர், தாங்கள் போய் இந்த சின்ன போட்டியில் கலந்து கொள்ளலாமா? தங்களுக்கு பதிலாக நானே கலந்து கொள்கிறேனே.
0: 100,000 ரூபாயை பெற இந்த மந்திரியாரும் போட்டி போடுகிறார் போல, விடக்கூடாது. மந்திரியாரே, அப்படியெனில் முதலில் உம் திறமையை என்னிடம் நிரூபியும்.
1: மன்னா, தங்களுக்கு திறமை இருந்தால் என்னை பரிசோதித்து பாருங்கள். கேள்வியை கேட்டு
0: என்னிடமா மோதுகிறீர்? போட்டிக்கு தயாராக இருக்கும்.
1: அப்படியெனில் கேள்வியை நான் கேட்கட்டுமா, இல்லையே மன்னர் கேட்கிறீர்களா?
0: நீர் கேட்க வேண்டாம், நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். பிரிக்க முடியாதது என்னவோ
1: மனிதனும் உணவும்,
0: பிரிய கூடாதது
1: உணவும் ஊட்டச்சத்துக்களும்,
0: சேர்ந்தே இருப்பது
1: மன்னரும் உணவும்,
0: சேராமல் இருப்பது
1: சத்தான உணவும் மன்னரும்.
0: சொல்லக்கூடாதது எது?
1: ஜங்க் ஃபுட்டின் பெருமைகள்.
0: சொல்லக்கூடியது?
1: ஜங்க் ஃபுட்டின் தீமைகள்.
0: பார்க்க கூடாதது?
1: கொழுப்புமிக்க உணவுகள்.
0: பார்த்து ருசிப்பது?
1: ஆரோக்கியமான உணவுகள், பழங்கள், காய்கறிகள்.
0: உணவில் சிறந்தது
1: ஊட்டச்சத்துமிக்க உணவுகள்.
0: டயட் உணவு என்பது
1: எடையை நோயை குறைக்கும்.
0: டயட்டுக்கு
1: நான் மன்னர்.
0: என்ன கூறினீர்?
1: உணவுகளை பற்றி தெரிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது மன்னா, அதை கடைபிடிக்கவும் வேண்டும்.
0: கடைபிடிக்கலாம் மந்திரியாரே, ஆனால் ஊட்டச்சத்து மிக்க சிறந்த உணவுகள் என்று எதை சாப்பிடுவது என்பதில் தான் எனக்கு சற்று குழப்பம். அதை தெரிந்துவிட்டால் நான் சத்தான உணவுகளை சாப்பிட ஆரம்பித்து விடுவேன்.
1: ஓ மன்னர் அப்படி வருகிறார். மன்னா, 1000 மேற்பட்ட மூல உணவுகளை ஆராய்ந்த பிறகு அன்றாட ஊட்டச்சத்து தேவைகளில் சிறந்த சமநிலையை வழங்கும் உணவுப் பொருட்களை ஆராய்ச்சியாளர்கள் தரவரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஊட்டச்சத்து மதிப்பெண்களையும் வழங்கியிருக்கிறார்கள்.
0: அப்படியெனில் ஏதாவது ஒரு 5 உணவுகளை கூறும், நான் அதையாவது தினமும் சாப்பிட முயற்சி செய்கிறேன்.
1: எதற்கு மன்னா ஏதாவது 5? தரவரிசையில் முதல் 5 இடங்களை பிடித்த உணவுகளை உங்களுக்கு கூறுகிறேன்.
0: அப்படியா? சரி, முதல் இடத்தை எது பிடித்திருக்கிறது?
1: பாதாம். மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இதில் நிறைந்துள்ளன. அதனால் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதற்கு 97 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.
0: ஆஹா, அப்படி என்றால் 2வது இடத்தை எது பிடித்திருக்கிறது? எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்கிறது?
1: ஒரு பழம் தான் அது, செரிமோயா என்ற சதைப்பற்றுள்ள பழம். இதற்கு 96 மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறார்கள்.
0: இதில் நமக்கு பிடித்த மீன் உணவு ஒன்று கூட வரவில்லையே.
1: கடல் பர்ச் இந்த மீன், இதை ராக்ஃபிஷ் என்றும் அழைக்கிறார்கள். இது 3வது இடத்தில் 89 மதிப்பெண்களுடன், 4வது இடத்தில் பிளாட்ஃபிஷ் 88 மதிப்பெண்களோடும் இருக்கிறது.
0: அப்படி என்றால் 5வது இடத்தில்?
1: 5வது இடத்தை பிடித்த சியா விதைகள் ஊட்டச்சத்து மதிப்பெண் 85 பெற்றிருக்கிறது.
0: மொத்தத்தில் முதல் மற்றும் 5வது இடங்களை விதைகளும், 3 மற்றும் 4வது இடத்தை மீன் உணவுகளும், 2வது இடத்தை பழமும் பிடித்திருக்கிறது. அப்படித்தானே?
1: ஆம் அண்ணா.
0: அந்த தரவரிசை பட்டியலை எனக்கு எடுத்து வையுங்கள். அதை மனப்பாடம் செய்துவிட்டு வினாடி வினாவுக்கு செல்கிறேன்.
2: வணக்கம் மன்னர் வேண்டே, தங்களுக்கு ஓலை வந்திருக்கிறது.
0: மந்திரியாரிடம் கொடுத்து செல்.
2: உத்தரவு மன்னா.
0: மந்திரியாரே, அதை எடுத்து படியுங்கள்.
1: பாரம்பரிய உணவு கண்காட்சி வினாடி வினாவில் 100,000 பரிசு எனக்குத்தான் கிடைக்க போகிறது.
0: பங்கேற்கவே இல்லை, அதற்குள் முடிவு எப்படி தெரியும் மக்கு? அறிவு கட்ட மந்திரியாரே. என்ன சிரிக்கிறீர்
1: மன்னா? வினாடி வினா போட்டிக்கு தங்களை தான் நடுவராக அழைத்திருக்கிறார்கள். நடுவர் எப்படி போட்டியில் பங்கேற்க முடியும்? பரிசை தான் கொடுக்க முடியும். அதை தான் நினைத்தேன், சிரித்தேன்.
0: என்ன?
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6ங்க.
4: நேரம் 8:39 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. சாப்பாடை பத்தி சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பண்பலையில தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆமாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட அந்த நாளுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த நாளில் மட்டும்தான் அந்த சாப்பாடு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். அப்படி கேரளான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த ஓணம் சம்மந்தப்பட்ட அந்த விழாக்கள் தான் இல்லையா. அந்த சமயத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இல்லை பிரபலமாக சாப்பிடக்கூடிய கேரளா சத்யா இந்த விஷயங்களை பார்த்தா இன்றைக்கி மனித

நாடு நிகழ்ச்சியை நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஷார்ப்பா 11:02 நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. ஆதி திரைப்படத்திலேருந்து கேகேயுடைய குரலில் பாடல் கேட்கவிருக்கிறீங்க, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

8:46 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வாழ்க்கையில் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நமக்கான அந்த பலம் இருக்கணும். ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், அதுவும் ரொம்ப விலக்கூடிய பழங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி இல்லாமல் நம்மளுடைய பட்ஜெட்குள்ளேயே நம்மளுடைய ஹெல்த் ஆரோக்கியமாக வைக்கிற மாதிரி நிறைய பழங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பழம் பார்த்தினா நிறைய அதில் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆமாங்க, எங்கே பார்த்தாலும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் 1:05 நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே நமக்கு பிடிச்ச நம்மளுடைய மனசுக்கு தொட்ட பழைய பாடல்களையும் கேட்டரசிக்க இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டரசிங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது KGF 2 திரைப்படத்திலேருந்து, பாடலை கேட்டு இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேரம் 8:50 இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார், மௌன குரு, வாயை திறக்கிறதில்ல. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். திரு திருன்னு முழிக்க ஆரம்பித்தார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார், தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார், அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம், தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்னன்னாராம். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற பாவனையில ரெண்டு கையையும் விரிச்சு காட்டினாராம். வந்தவர் முகத்துல மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கிருந்து புறப்பட்டு போனார். வழியில அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சார். உங்க குருவை நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இவர் விவரமா சொன்னாராம், உங்க குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் எங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குரு கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாத அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னார்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவா.

0: இருக்கும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

0: மற்றும் 94 45 90 70 20 ஐ தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் 8:56. நேர்களை நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. லவ் டுடே திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 9 சிகிச்சை இருக்கும். அதை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சியில கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் பத்தி தான் நேயர்கள் சொல்ல இருக்கிறீங்க. தொடர்ந்து ஸ்டேட்டோன கேளுங்க ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6. பாடல் இதோ காற்றலைகளில்.

நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோயில் உள்ளிட்ட 52 கோயில்களின் உள்ளே இன்று முதல் கைபேசியை எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். போன்டினியாக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேகலை இன்னும் சில நொடிகள் செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். நடப்பு

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அவங்க கூட என்னையிறக்காக நானும் வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். அப்படியே நம்ம வந்து 9வது மாதத்தில் முதல் நாளில் அடியெடுத்து வச்சிட்டோம். ஸோ இன்றைய நாளில் உற்சாகமாக தொடங்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணுங்க. அதாவது எந்த சூழ்நிலையுமே நம்முடைய உடலையும் மனதையும் பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, ஆனால் நமக்கு எப்போவுமே துணையாக இருக்கிறது அப்படின்றது நம்முடைய உடல். நமக்கு தெளிவான ஒரு மனசு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இல்லையா? ஸோ இந்த நாள்லேருந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்கு முதல் விஷயமா எப்பவும் ஹாப்பியா ஜாலியா இருங்க சொல்லிட்டு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க, வாய்ப்புகள் கதவை தட்டும் போதே நம்ம தயங்கி நின்றுட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது வேறொரு வீட்டுக்கு போயிடும். அதனால் கடந்து போன காலத்தையும் நழுவ விட்ட வாய்ப்பையுமே எந்த ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலுமே சரி திருப்பி வாங்க முடியாது. அதனால் நமக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது வரும்போதே பயன்படுத்திருக்கணும் இல்லையா? அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தர்ப்பவாதி அப்படிம்பாங்க. இப்போலாம் இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவான ஊரில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது வந்து ஒரு நேர்மறையான விஷயம் தரக்கூடியது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற ஒருத்தர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கரெக்டாக கையாளுவாங்க. நீங்கள் அப்படி கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின தருணம் இருக்குதா? கால் பண்ணி உங்களை கருத்து சொல்லுங்கள் என் கூட. ஸோ நானும் கேட்குற காத்திருக்கேன். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0462-256-1132, அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்க எண்களுக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன், இது கிடைக்குமே நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கால் பண்ணி சொல்லலாம். முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரகமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
1: சூப்பர் சார், சொல்லுங்க.
2: பயன்படுத்தி தரணும் உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தருணம் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துறவன் தாமா புத்திசாலி. நம்ம நான் இருக்கிற இடத்துல ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாங்கம்மா. அந்த விழாவில் நடத்தும் போது எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இளைஞர் அங்கே தேடிட்டு இருந்தாரு. இவர் வான்வெளியில் நல்ல பேசுவார், இவரை வச்சு ஒரு பேசு சின்ன ஒரு இது கொடுத்தா என்னங்கும் போது என்ன சொன்னாங்க. நான் சொன்னேன், இதே எனக்கு இதெல்லாம் ஓடாதுடா, வேண்டாம், இல்லை நீங்கள் வானொலியில் பேசுகிறேன்னா

0: நீங்க வாங்க கண்டிப்பான்னு சொன்னா, நானும் அடுத்த நாள் மன்னைக்கு சொன்னா நான் அடுத்த நாள் தான் ப்ரோக்ராம் சரி பாப்புண்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா சீரியஸா எடுக்கல. அடுத்த நாள் ஒரு 10 பையன்மார்களா வந்து நிக்கிறாங்க, பாய் நீங்க வாங்க. எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது, நீங்க வாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீங்க சொன்னா கருத்து சரியா இருக்கும்னு. அம்மா நான் ஒரு 10 நிமிஷம் தான் பேசணுமா? அவ்வளவு பேருமே மெய் மறந்து நின்னாங்க. உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியாட்டி எனக்கு அது கிடைச்சது. ஒரு நினைவ பரிசாட்டு ஒரு போர்வை தான் போச்சுனால டவல். ஆனா அந்த நேரத்துல அந்த பொன்னாடையோட மதிப்பு பல லட்சமா. ஆனா அந்த மதிப்பு குறவா இருந்தாலும் அந்த அந்த மேடையில எனக்கு போத்துறாங்க பாத்தீங்களா, அந்த இது டவல். ஆனா அதுடைய மதிப்பு ரொம்ப ஏராளமா எனக்கு தெரிஞ்சதுமா. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைச்ச தருணத்தை பயன்படுத்தி அதனுடைய இதை கிடைச்சாச்சுன்னு உண்டுமான ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில நல்லவர்கள் தான், நல்ல வல்லவர்கள் தான் என்று கூறி என்னுடைய ஒரு நிறைவு செய்யறமா வாய்ப்பளித்ததுக்கு நன்றியம்மா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில முதல் நேரா சூப்பரா பங்கு கொண்டு உங்களுடைய இதை சொன்னீங்க. ஸோ இதான் கேட்டிருந்தோம் இல்லையா, அது ரொம்ப நாள் அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: உங்களுக்கும் அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை. வீரவநல்லூர் கணேஷ் புருஷோத்தமன் மேடம்.
1: சொல்லுங்க புருஷோத்தமன் சார்.
2: அதாவது இந்த வாய்ப்பு எப்படி தெரியுமா மேடம், ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஹோட்டல் சர்வீஸ் விஷயமா வந்து விருந்துக்கு பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அந்த இடத்துல வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பரிமாறி முடிஞ்சாச்சு. அந்த டயத்துல மீதும் சாப்பாடு விழுந்துடு, சாப்பாடு நிறைய இருக்கு எல்லா வகையிலையும். அது என்ன பண்ண, பக்கத்துல இருக்கிற ஒரு அநாத ஆசிரமம் இந்த முதியோர் இல்லம் இந்த இடத்துக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மேடம். அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தின ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 50 பேர் ஒரு 20-25 பேருக்காவது ஒரு வயிற்றுக்கு ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. ரொம்ப அழகான விஷயம் இல்லையா, அதாவது மற்றவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்த கரெக்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து அவங்க எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானியம்மா சொல்லுங்க.
3: எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேடம். எப்படின்னா எனக்கு அடுத்த விட்டு ஒரு ஆண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவுமே குரோசி குரோசி எதுவுமே பின்ன தெரியாது. தையல் கிழிஞ்சதை மட்டும் தான் தைக்குவேன். அது அப்ப அவத்தான் கூப்பிட்டா வா இது எங்கிட்ட இருந்து படி அப்படின்னு. எந்த வாய்ப்பை விட்டா நம்மளும் கிடைக்காதுன்னு அதுல நிறைய வெரைட்டி
1: பின்னுனேன்.
3: அண்ணன் இப்பவும் என் டேபிள்ல கிடக்கு
1: பின்னணும்.
3: பொடி ஊசி நூல்ல பின்னணும். அப்படி பண்ணி சொட்டர் முதல் இப்ப வந்து சொட்டர் வந்து 1983-85
1: பின்னிருப்பேன்.
3: அப்பதான் படிச்சேன். இன்னும் அந்த சொட்டர் ரெண்டு எனக்கு ஒண்ணு என் மகளுக்கு ஒண்ணு. இன்னும் நாங்க அந்த குளிர் வந்தா காலில அதுதான் போடுவோம்.
1: ஒரு வாய்ப்பு பயன்படுத்தினதே குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்கு.
3: எனக்கு குரோசியை நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா, அதை நீங்க கூட போய் நீங்க கத்துக்கிட்டதுனால நல்ல விஷயம். சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி.
3: தையல் அதே மாதிரிதான். ஒரு உள்ள உடுக்கிற பாவடைக்கு இந்த கட்டிங்னா ரெண்டே கால் 2 மீட்டர். எனக்கு 2 மீட்டர் கொஞ்சம் வளர்ந்த ஆளுக்கு 2.5 மீட்டர்னா நல்ல வீதியான பாவடை. இப்படி கட்டி 6 பீஸ்ன்னு கட்டி சொல்லி ஒர்க்கதான் சொல்லி தந்துச்சு. டக்குன்னு பிடிச்சுக்கிட்டேன்.
1: சூப்பர்மா, அதான் இல்லை கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏர்வாடிலேருந்து சுல்தானியமாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் இது உங்களுக்கும் இருக்குதா, கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொன்னால் நிறைய நிகழ்ச்சி பங்கு கொள்ள முடியும் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறத பற்றி பேசிட்டோம். அதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பாடல் கேட்டால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் இந்த 1 மணி நேரம் உங்களை அப்படியே நல்லா உற்சாகமாக மோட்டிவேட் பண்ணி வைக்கக்கூடிய பாடல்கள்லாம் கேட்க இருக்கிறோம். அப்படி முதல் பாடலாக படையப்பா அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். வைரமுத்துடைய பாடல் வரிகளில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடலுக்கு அடிச்சுட்டு நம்ம பாடியிருக்காங்க. 11 மணி சேல பாடலை கேட்டே தொடர்ந்து அஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 15 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் அப்படின்னு, ஏன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே அமையாது இல்லைங்களா. கிட்டத்தட்ட சொல்லப்போ

0: அது ஒரு மேகம் மாதிரி. கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ வரும்னு சொல்ல முடியாதுனால நம்ம ரெடியாக இருக்கணும். மழை பெய்யும் போதே நம்ம பார்த்துட்ட விஷயம் மட்டும்தான் நம்ம தண்ணீரை பிடிச்சிக்க முடியும் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அது ஜெமிமா ஜெபஸ்டியன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அப்படிதானம்மா?
0: ஆமா சார்.
1: அதாவது நான் 1985 வீட்டுல இருந்தேன் பாத்துக்கோங்க. அந்த நேரத்துல நான் வீட்டுல இருக்கும்போது எனக்கு பக்கத்து வீட்டு பையன்கள்லாம் வந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தாங்க, கணக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அதுல கணக்கும் வந்து பாருங்க, நாங்க படிக்கும் போது 74-75 எல்லாம் விருப்ப பாடம்னு ஒரு கணிதம் உண்டு. 11th வந்து 11th SSLC. அதனால அந்த விருப்ப பாடம் கணிதங்கிறதுனால எனக்கு கணிதம்லாம் ரொம்ப பத்தாவது வரைக்கும் உள்ள கணிதங்கள்லாம் எனக்கு ஓரளவு பரவாயில்ல, நல்லா ஓரளவு நல்லாவே தெரியும். அதனால அந்த 85 இருந்து நான் நிறைய பேருக்கு அவங்க வந்து எனக்கு சில சில தமிழ் வாசிக்க சொல்லி தந்தா கேட்டாங்க, சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் வாசிக்க சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். மட்டும் இல்லாம அது அவங்களுக்கு கிராமர் கணக்கு அதான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். அது ஒரு தனிப்பயிற்சியாக இந்த சிவகலை பக்கத்துல நல்லா எங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு நல்ல ஆங்கிலமும் கணக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல 2026 நம்ம வானொலியில கூட ஆங்கிலம் அறிவோம் ஒரு நிகழ்ச்சியை பேசுறதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த வாய்ப்பையும் நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன். அது நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில பேசினாங்க, சார் நல்லா நல்ல பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி நல்லா சொன்னீங்க சார் சொன்னாங்க. அப்படி கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதுல முக்கியமானதுமா 2018 என்கிட்ட படிச்ச ஒரு பொண்ணு மாவட்டத்துல முதல் மாணவி தூத்துக்குடி மாவட்டத்துல.
0: சூப்பர்.
2: சந்தர்ப்பம் காதல் பண்ணதுக்கு 22 சிறப்பா
0: முடிச்சிட்டேன்.
2: அதே மாதிரி என்ன வீடு கட்டணும் ஒரு சந்தர்ப்பம் தேடி வரும்போது என் மனைவி யோகத்துக்கு வந்தது. அந்த நேரத்துல வீடை கட்டி
0: முடிச்சிட்டேன்.
2: அதே சமயம் பிள்ளைகளோட வெளி மாநிலங்களுக்கு போகணும்னு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேடி வந்தது. குடும்பத்தோட எல்லாரையும் சுத்தி பார்த்து வந்துட்டேன். இப்ப
0: என்னன்னு
2: கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் அது விடமாட்டோம். 300 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, அந்த ஆர்வத்தை கதை. ஏன்னா இளமையில இருக்கும் போது தான் வலிமையை பார்க்க முடியும்.
0: குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வாய்ப்பு வரப்ப நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால இப்ப நிறைய விஷயங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்களா. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: இளங்கோ
0: சார் சொல்லுங்க.
3: அதாவதுமா என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வந்த என்ன தேடி வந்து பயன்படுத்திக்குவேன். அது எப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2 முன்னால கொடைக்கானல் பண்பலையில வென்றார் வந்தார் அப்படின்னு நிகழ்ச்சி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. ஒரு சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்லாம் ஏத்துக்கிட்டு அந்த மாற்றங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதா இருந்தாலும் ஐடியா வந்து நம்ம இளங்கோ சுரம்பி வளர்ச்சி இளங்கோ கேட்கலாம் அப்படின்னு ஒரு சில நேயர்கள் கேட்பாங்க. அது உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, அந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சியா இருந்ததை 1 நான் மாத்தினேன். அது வந்து சொன்னது ஏத்துக்கிட்டாங்க. அது சொல்லக்கூடியது என்ன இதா, எப்பயுமே நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியது நாசுக்கா சொல்லணும். உதாரணத்துக்கு நம்ம நெல்லை பண்பலையில சொல்லுவேன், ஒரு சில அறிவிப்பாளர் 2 நேர்கள் சந்திச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சொன்னேன், இது மாதிரிமா எங்கெல்லாம் நான் ஆன்லைன்ல கேக்குறோம், எங்களால இறைப்பு பிடிக்க முடியல, 3 சந்திச்சா பரவாயில்ல, அன்னையில 3 சந்திக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் என்ன தெரியுங்களா, வாய்ப்புகள் வந்து அந்த நேரத்துக்கு நம்ம யோசிக்கவே பசிக்க கூடாதுமா. நிலாவில் எப்படி காலை வச்சாரு பாருங்க, போன வைக்க போறவர் ஒருத்தர் வச்சவர் வேற ஒருத்தர், இந்த பதிவு வந்துருச்சுல. அது மாதிரி நம்ம எதையுமே நம்ம வாய்ப்புகள் வரும்போது அந்த கப்பனு காந்த மாதிரி பிடிச்சிக்கணுமா,
0: பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா.
3: விட்டுட்டுமே விட்டுட்டுமே வருத்தப்படக்கூடாது.
0: ஆமா. நன்றி சார். நன்றி. உண்மைதான். அதாவது சந்தர்ப்பம்ங்கிறது எல்லாமே நமக்கு வருது மட்டும் இல்லைங்க, அதாவது விஷயத்தை செய்கிறது மட்டும் இல்லை, சில ஆலோசனைகள் சொல்கிறதும் இல்லை அதில் இருக்கு இல்லையா. இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். நமக்கான பேசுறதுக்கான வாய்ப்பு வரப்ப அதை பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக அதை ஒருத்தவங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது அதுவும் ஒரு சந்தோஷம்தான். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த பாடல் கேட்கவிருக்கிறோம். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா அப்படின்னா

மாதிரியான முதல் பாடல் அப்படியே உத்வேகத்தோடு கேட்டு முடிச்சோம் இல்லையா. அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, தீனா திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் யுவன் சங்கராஜோட செய்யல. இந்த மாதிரி உற்சாகமான பாடலை கேட்டு கால் பண்ண மறந்துடாதீங்க. 0462 256 336 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில் மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. சந்தர்ப்பத்தம் அதாவது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் இது செய்யலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அதை பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த விஷயத்தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். இப்போ காற்றில பாடல் வந்துட்டு இருக்கு, நேரம் 9:21, இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சின்ன குழந்தை கூட தான் அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மழை பெய்கிற சமயங்களில் குட்டி தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல பேப்பர் கப்பல் மாதிரி செஞ்சு அதை விடுறதுக்காக காத்திருப்பாங்க. இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த குணம் வந்து நமக்கு இயற்கையாகவே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்களும் பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தரணும் அப்படின்னு ஜெமிமா செபாஸ்டியன் கூட ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் உங்களை கருத்துக்களை சொல்லக்காக வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ஜெமிமா. இருக்கு.
2: காலை வணக்கம்.
3: இன்னொரு
2: அருமையான தத்துவங்க
3: கிடைத்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துறது வந்து குட்டிசாலித்தனம்ப்பா. நான் வந்து என்னோட மகள் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு போது திருமணம் ஆயிடுச்சுப்பா. குழந்தையும் முதலாம் ஆண்டு படிக்கும் போது குழந்தையும் பேரனும் பிறந்துட்டான். நான் பணியில் இருக்கிறேன், குழந்தைய பாத்துக்கறேன். அவ்வளவு ரொம்ப நாள் லீவ் போட முடியாது, அதனால நான் பணியில் இருக்கேன். பிள்ளைய பாத்துக்கிறது யாருன்னு சொல்லி ஒரு திகட்டலா இருந்துச்சு. அந்த சமயத்துல உடைய என்னுடைய உடன் பிறந்த சகோதரி மதுரையில இருந்து பேரனை பாக்குறதுக்காண்டி வந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அக்கா குழந்தைய பாத்துக்கிறியாக்கா, என் கூட இருந்துக்கா, ஒரு 6-7 மாசம் என் கூட இருந்து இப்ப வேற என்ன பாத்துக்கப்பா, வளர்த்து விட்டுக்கான்னு சொன்னேன். எங்க அக்காவும் மனம் முகுந்து என் வீட்டுல தங்கிட்டாங்கப்பா. 1 வயசு வரைக்கும் என் பேரனை வளர்த்து கொடுத்துட்டு அப்பதான் ஊருக்கு போனாங்க. இது வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு அன்பு உபசரிச்சு சொல்லலாம்ப்பா. என்னை அரவணைத்து கூட்ட எங்க அம்மா மாதிரி என்னை அரவணைத்து என்னையும் என் பிள்ளையும் பேரனையும் பாத்துக்கிட்டு வந்து ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம். இந்த வாய்ப்பு நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன். வாய்ப்புக்கு நன்றிப்பா.
2: நன்றிமா, நன்றி. சோ கிடைத்த சந்தர்ப்பம் அப்படி இப்பவே சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நான் பயன்படுத்திறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
2: காமராஜ் சார் சொல்லுங்க.
4: உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியது உண்டான்னு
2: கேட்டீங்க.
4: 2-3 வாய்ப்பு கிடைச்சது பயன்படுத்த முடியாத நிலைமை ஆயிட்டு. குடும்பமா நம்ம வாழ்க்கையாங்கிறத
2: நான்
4: தான் வீட்டுக்கு மூத்தவன், அதனால குடும்ப பிரச்சனைகள் அந்த வாய்ப்புகள் பூரா அந்தந்த நேரத்துல கரெக்டா வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிற்கும். அதனால வந்து அப்படி வேற தவிர்க்க முடியாது. நம்ம இந்த வாய்ப்பு கூட தவிர்த்துக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால குடும்பத்தை தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. அதனால என் வாய்ப்புகள் பூரா என்னை விட்டு தவறி போயிட்டுங்கிறது என்னுடைய கஷ்டமா.
2: நன்றி சார், நன்றி. பல எல்லாருமே என்னன்னா கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொன்னாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதே என்னோட சூழ்நிலையால மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொன்னதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏலம். காலை
2: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
5: எனக்கு கிடைத்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா 1986 ஓபன் பண்ண கிளினிக்கு 90 ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பெரியவளம் முழுவதும் காலராம். அந்த நேரம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வரல. அப்ப என்னைய கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு 1000 பேருக்கு தடுக்க. அதுக்கு பாத்தீங்கன்னா லைன்ஸ் கிளப் சார்பா எனக்கு பாராட்டு விழாவும் வைரமுத்து ஐயா கையில விருதும் எனக்கு கொடுத்தாக்குமா. அப்புறம் 2001 தமிழ்நாட்டின் 2வது பெரிய டேம் எங்க பெருவல் டேம் இருக்கு, சோத்துப்பாறை அணை. அந்த டேமுக்கு டாக்டர் என்ன டேம் நீங்க 15 ரூபாங்கம்மா ஒரு பேஷண்ட் பாக்குறதுக்கு. அதன் மூலம் என்னன்னா அந்த வடநாட்டுக்காரவங்க ஹிந்தி அரை குறையா படிச்சுட்டேன்.

0: இந்த ரெண்டு வாய்ப்பும் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது.
1: நிச்சயமா ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார், நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: சொல்லும்போது இல்லைங்களா, சொல்ல போனால் வாய்ப்பு அப்படிங்கிறது யாருமே இல்லை. அந்த நீ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிடச்சிருச்சே பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், கண்டிப்பாக இது என்னுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய முயற்சியை போட்டு பண்ணணும் எங்களை. இப்போ சொன்ன நேர்கள் மாதிரி கண்டிப்பாக வெற்றியை பார்க்க முடியும். நிகழ்ச்சியெலாம் அடுத்த பாடலும் வந்துகிட்டே இருக்குது. அந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய நிறைய மோட்டிவேஷனான சாங்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலாம் சுரா திரைப்படத்துலேருந்து கபிலனுடைய பாடல் வரிகளை ரஞ்சித் முகேஷோடு இணைந்து பாடின பாடல் மரி சர்மாவோட இசையில பாடல கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 9:31 ஆகிட்டு இருக்குது.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:37 ஆயிட்டுக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் அப்படின்னு நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க? யாஸ்மின், சொல்லுங்கம்மா. நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
1: சந்தர்ப்பங்கிறது ஒரு தடவை தான் வருமா, அதை நம்ம சரியான வகையில பயன்படுத்திட்டா வாழ்க்கையே ரொம்ப வெற்றி பெறலாம்.
0: அப்படி ஏதாவது சந்தர்ப்பம் நீங்க பயன்படுத்தியது உண்டா?
1: ஆமா மேம், நான் வந்து எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஒரு 5 லட்சம் முகவரா இருக்கேன், சிவில் சைட் முகவரா இருக்கேன். அது வந்து ஒரு ஆள் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து என்ன கேட்டாங்க, இது வந்து என்னால முடியல, நீங்க நடத்தீங்களா அப்படின்னு
0: கேட்டாங்க.
1: அப்ப எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இல்ல நான் வந்து வீட்டு விட்டு வெளியே போவா, வீட்டுல இருந்து அப்படியே வளர்ந்துக்கலாம். திரும்ப ஆகி ஒரு 4 வருஷத்துல இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க, இல்ல உனக்கு எல்லாம் முடியாதுன்னு என்ன நடக்க முடியாது, நீ ஒரு பக்கம் வெளியெல்லாம் போய் பழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: என்கிட்ட
1: அப்பாவும் அதே தான் சொன்னாங்க, என்கிட்ட இல்ல எடுத்து தாங்க, நான் நடத்தி பாப்பேன், இதே இருக்கிறதுக்கு ஒரு தொழிலா ஆச்சு, ஒரு வருமானம் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேணாம் ஒரு 3 மாசத்துக்கும் எடுக்க முயற்சி பண்ணிட்டோம். கடைசி நேரத்துல போகக்கூடிய டயத்துல வந்து அங்க எடுக்க முடியாது, நீங்க வந்து பழைய ஆட்களை கூட நீங்க வாங்கிக்கணும், நீங்க புதுசா ஏஜென்ட் ஆகிதான் திருப்பி அந்த நீங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க போன இடத்துல. அதுக்கப்புறம் என்னது வந்தாச்சு, இது முயற்சி பண்ணி எப்படியாச்சும் வாங்கணும், இதை விடக்கூடாதுன்னு ஒரே தீவிரமா இருந்தா ரெண்டு பேரும்
0: முயற்சி பண்ணி வாங்கி அதை செஞ்சுட்டீங்க.
1: ஆமா செஞ்சு இப்ப 20 வருஷமா நல்லபடியா
0: நடந்துட்டு
1: ஒரு
2: அப்ப மாட்டேங்கன்னா சரி வேற ஏதாவது தொழில் பார்ப்போம்னு கொஞ்சம் மாடுகள் வாங்கி அந்த மாட்டுல மேய்க்க எது வைக்கிறது இந்த மாதிரி இருக்கலாம்னு பார்த்தேன். நான் ஐடி முடிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனால இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன்.
0: திடீர்னு
2: பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனில இருந்து வாங்கன்னு வேலைக்கு கூப்பிட்டு விட்டாங்க. ஏன்னா போதை விருப்பம் இல்ல, சரி இருந்தாலும் சரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு
0: போனேன்.
2: கடைசி அதே நிரந்தர பணியாகி இன்னைக்கு வேற அது ஓடிக்கிட்டு
0: இருக்கு. சோ அந்த சந்தர்ப்பத்தை சின்னதா யோசிச்சு பண்ணதை பணம் கை கொடுத்துருச்சு.
2: நான் நினைச்சது என்னன்னா சரி சும்மாதான இருக்கும், இந்த போய் பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம், திருப்பி அதை விட்டு பேருவோம் நினைப்புலதான் நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சு. ஆனா எனக்கு லைஃபே அதாவே ஆயிடுது, 40 வருஷம் ஆயிடுது.
0: பரவாயில்ல, 40 வருஷம்.

0: இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு.
1: நன்றிமா, நன்றி
0: நன்றி
1: மொழி.
0: சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் பற்றி பேசிட்டு இருந்தோம், நேரு மாட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம்
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
2: எந்த சந்தர்ப்பத்தையும் நான் விடுறதே கிடையாதுங்கம்மா.
0: ம்,
2: ஏன்னா வாய்ப்புகள் எப்போ தானே வருது,
0: ம் ம்,
2: வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறேன்னா அப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது இல்லையா.
0: ஆமா,
2: அதனால நான் வந்து இந்த கோயில் திருவிழாவில் பேச சொன்னாங்க, அப்புறம் இதுக்கு தூத்துக்குடிக்கு வர சொன்னாங்க, ரிகார்டிங்க்கு கொடைக்கானலுக்கு இப்ப போன வாரம் போயிட்டு வந்தேன். நான் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க தூரங்களையினால வானொலி நிலையத்துக்கு. ஆனா நான் அதை சட்டையே பண்ண மாட்டேன், நான் எப்படி வந்துருவேன், வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு. அதாவது என்னைய என்னையாங்க என்னைய இது போது நீராக பெரியன்னு இல்லையா, நம்ம எண்ணங்களை வந்து சரியான முறையில அமைச்சுக்கிறோன்னு, வீட்டுல வந்து எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறோன்னு. ஏன்னா ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம எங்கேயும் போறதுக்கோ எங்கேயும் ஏதோ ஒரு செயலை ஈடுபடுறதுக்கோ நன்மை பயக்கும் இல்லையா. இதுவே குடும்பத்துல யாருக்கும் ஆரோக்கியம் குன்றி இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம போக முடியாதுங்கம்மா. அதனால நான் வந்து எல்லாத்துக்குமே போறதுக்கு தயாராகிக்கிறேன். வாய்ப்பு நம்ம அப்துல் கலாம் சொல்லுவாரு, எல்லாருக்கும் ஒரே திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. அவங்களுக்கு திறமையான வாய்ப்புகளை அப்பப்போ என்ன கிடைக்கிறோம் அதை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணுங்க, அப்பதான் வரலாற்றை நீங்க வரலாற்று பக்கங்களை நீங்க தொட முடிச்சுருவாரு. அதே மாதிரி நான் வந்து எல்லாத்துலயுமே கரெக்டா நினைச்சுக்கிறேன், எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி நல்ல ஒரு சிறந்த பெண்ணா மாறுறதுக்கு வாய்ப்புகள் தெரிவிக்கிறேங்கம்மா.
0: அருமைமா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்னொரு பாடல் வந்துட்டே இருக்கு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளை கமல்ஹாசன் சத்யன் இணைந்து பாடினது பரத்வாஜுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கிட்ட கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தரணும் அப்படின்னு. நேரம் 9:43 ஆயிட்டுருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 47 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம் லால்புல இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: வெங்கடேசன் சார், சொல்லுங்க.
2: ஆமா, முதல் பாட்டு போட்டீங்க. பாட்டை கேட்டு மகிழ்ச்சியா எல்லாரும் வாய்ப்பு மறந்துடாதீங்க. நீங்க
1: அதனால மறக்காம கால் பண்ணிட்டீங்க.
2: ஆமா, இல்ல 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலே நாங்க பண்பல இல்ல பேசுறத மயக்கமா. நாங்க பாட்டுக்கா மறந்துட போறோம்.
1: இந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகர்கள் எங்க பண்பலைக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்லும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: வாய்ப்புகள் வந்து இறைவன் எல்லா நேரத்திலையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாய்ப்பு நம்மள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதை நம்ம பயன்படுத்தலதான் நம்ம நிறைய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு அதனால வேதனை உருவாக்கும். பிறப்பால படைக்கப்படும் போது ஆண்டவன் வந்து அவரவருக்குமே ஒரு படைப்பை படைச்சு அதற்கான அந்த அந்த படைப்பு பெட்டியை கீழே அனுப்பிச்சுட்டு அந்த பையன்ட்ட இந்த சாவியை கொடுத்து
1: அனுப்பிச்சிடுறான்.
2: உனக்கான வாய்ப்பு அத்தனையும் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு, அதை என்னன்னு கண்டு ஆராய்ச்சி நீ வந்து வெற்றி
1: பெற்றுக்குவான்னு.
2: நம்ம சாவியை வாங்கிட்டு வந்து முதல் வேலை என்ன செய்யறோம், ஏத்தாப்புல பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்கிற பெட்டி எங்கன்னு தேடி அவன் பெட்டியில சாவியை விட்டு நோண்டிட்டு அந்த பெட்டியும் வீணா போகுது, நம்ம சாவியும் விட்டு போகுது. இந்த இந்த சிந்தனை தான் இன்னைக்கு சராசரி மனிதர்கள். அதுக்கு வல்லவன் சொல்றாரு, கொக்க கும்பும் பருவத்து மற்ற குத்தக்க தீர்த்த இடத்துன்னு போறாரு. ஒரு கொக்கு உணவை உற்பத்தி தேடி சாப்பிடுறது, குட்டி குட்டி இதெல்லாம் போயிடுமா, தனக்கான உணவு சிறப்பு உணவு வரும் சொல்லி காத்துட்டே இருக்குமா டக்குன்னு அதை சாப்பிடுவோம். அது மாதிரி மனிதர்களுக்கு இயற்கையும் இறைவனும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கான். அது அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவதெல்லாம் காலதாமதம் பண்றோம். அதுல முழுமையா முயற்சி வச்சு நேர்மறை சிந்தனை செயல்பட்டோம்னா வெற்றி பெறலாம், வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நல்ல செய்தி சொல்லி வெற்றி வாய்ப்பு.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் யார், இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமதியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி சார், சொல்லுங்க.
3: அப்புறமா இயல்பு வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திதான் இருந்திருக்கு, இன்னைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். பொது வாழ்வில் வந்து 1997 வந்து சென்னை நேரு இண்டோ ஸ்டேடியத்துல இருந்து ஒரு பத்திரிகை பரிசு விழாவுக்கு எனக்கு அழைப்பு வந்தது
1: போயிருந்தேன்.
3: அப்ப அந்த பத்திரிகை பரிசு விழாவுக்கு வந்து சிவாஜி கணேசன் அவங்க குடும்பமும் பி சரோஜாதேவி அவங்க குடும்பமும் வந்திருந்தாங்க. நான் நிகழ்ச்சியும் பார்த்துட்டு அவங்களே நோட் பண்ணிட்டே இருந்தேன்.
1: இப்போ
3: அவங்க வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியேறினதா இருந்தா மக்கள் கூட்டம் அரசாங்கமாக ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்தாருமே முதல்ல விழா முடியுமே வெளியறங்கிட்டாங்க. நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களே ஃபாலோ பண்ணி போய் அவங்க காரக்கா

0: இருந்தாங்க. நான் அந்த டைம்ல அவங்க கூட இருந்து பேசுறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு, ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்குலாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப நீங்க சொன்ன டைட்டிலுக்கு வந்து என்னுடைய பொது வாழ்வுல வந்து அந்த பெரிய, அதாவது சினிமா குடும்பத்துல உள்ள பெரிய அந்த நட்சத்திர அந்தஸ்து உள்ள அந்த இரு குடும்பங்களோடும் பழகிற ஒரு பழக்கமும் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கும் பேசுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சதே, அதை நான் பயன்படுத்தி கொண்டேன்.
1: சூப்பர், பயன்படுத்தினது உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நன்றி, நல்ல நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
0: நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், முருகேசன் சார் சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்,
1: சொல்லுங்க சார்.
2: கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கண்டிப்பா மேடம், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேடம். அதை நம்ம தக்க வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தர்ப்பத்தை கிடைக்கும். இது வேணாம் அது வேணாம் எப்படி இருக்கு இப்படி இருக்குங்களா, கண்டிப்பா நமக்கு எந்த சந்தர்ப்பத்தையும். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வேலைக்கு போற மாதிரி விசாரிக்கிறாங்க வச்சுங்க, நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம தலைமையில கைட் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. அந்த சாயந்தரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கும். தொடர்ந்து பாடல் வந்துருக்கு, பாடலை தொடர்ந்து பேசலாம். மாறன் திரைப்படத்திலிருந்து விவேக்குடைய பாடல் வரிகளை தனுஷ் அறிவு இணைந்து பாடினது ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில.

Podcast.

9:55 ஆகிட்டிருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம், கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம்னு நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அந்த தருணம்

0: தான் கேட்டிருந்தோம். நேர்கள் வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: வாழ்க வளமுடன். எட்டேரியிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: சாந்திமா, நிறைவான நேராக வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள்.
1: இப்போ மனவளக்கலையில் அப்போ நான் கற்றுக்கிட்டேன். மாமியார் சொன்னாங்க, நீ அவங்க மாதிரில கற்றுக்கிட்டாங்க, கத்தன் நீயும் கற்றுக்கோ, நல்லது அரசு அப்படின்னாங்க. அப்போ திருப்பூர்லேயே ஒரு மனவளக்கலை மட்டும் போய் கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன்.
0: ஸோ அது வந்து அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டது உங்களுக்கு இப்போ இருக்கு. சூப்பர்மா, நன்றிமா,
1: அதனால
0: நன்றி,
1: ஆரோக்கியத்துக்கு எல்லாருக்கும் சொல்லி நல்லது.
0: நன்றிமா, நன்றி. நிர்வாண நேரம் வந்து ரொம்ப
1: நன்றி.
0: ஷார்ட்டாக உங்களுடைய விஷயத்த சொன்னதுக்கு. ஸோ இன்றைக்கி நாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நமக்கு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா டைம்லையும் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ சந்தர்ப்பம்ன்றது கிடைக்கும் போதே இதை நான் பயன்படுத்தணுமா, இப்போ இப்படி வந்திருக்கிறேன், கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாமே, அதுக்கப்புறம் வந்து தான் நல்லா பண்ணியிருப்பேனே அப்படின்னு தயங்கி நிற்காமல், வாய்ப்புகள் வரும்போது இது எனக்கான சந்தர்ப்பம், இதை நான் கண்டிப்பாக செய்வேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு துணிச்சலாக இறங்கிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக வெற்றி தான். ஸோ அந்த வெற்றியை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அதனால

மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது, எல்லா டைம்லையும் கிடைக்கணும் சொல்ல முடியாது. ஸோ சந்தர்ப்பம்ன்றது கிடைக்கும் போதே இதை நான் பயன்படுத்தணுமா, இப்போ இப்படி வந்திருக்கு, கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாமே, அதுக்கப்புறம் வந்து தான் நல்லா பண்ணியிருப்பேனே அப்படின்னு தயங்கி நிற்காம, வாய்ப்புகள் வரும்போது இது எனக்கான சந்தர்ப்பம், இதை நான் கண்டிப்பாக செய்வேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு துணிச்சலாக இறங்கிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக வெற்றி தான். ஸோ அந்த வெற்றியை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அதனால் மறந்துடாதீங்க, இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இனி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே ஒரு வெற்றியை நம்ம கைக்குள்ளே வச்சு வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. ஜீவா திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறீங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசினா எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். பேசுறதுக்காக முயற்சி எடுத்த நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட்டே இணைஞ்சிருங்க.

நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியுள்ளதற்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, கூட்டு உறுதிப்பாடு, அயராத உழைப்பு ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக இது உள்ளது என்று கூறியுள்ளார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். நாட்டின் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது.

அது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஸ்டென்சியானில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரிலே உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். நீங்களும் விருப்ப பாடல் கேட்க அழைக்கலாம். 0462256113333 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய முதலாவது நேயர் யார், என்ன ஊர்லேருந்து பேசுகிறாங்க, என்ன பாட்டு கேட்குறாங்க கேட்டுருவோமா? வணக்கம்.
2: வான்வெளியில் வர்ணகாலம் காட்டும் நெல்லை பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் கோவை வைதேகி சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
1: காலை வணக்கம் கந்தசாமி சார், என்ன பாடல் நிகழ்ச்சியில் நீங்க கேட்க போறீங்க?
2: மேடம், பிகில் படத்திலிருந்து சிங்கப்பெண்ணு என்ற பாடல் வேணும் மேடம்.
1: சூப்பரான பாடல் நம்ம கேட்போம். உங்ககிட்ட ஒரு ஜிகே கேள்வி கேட்டுருவோமா?
2: தாராளமா கேட்கலாமே,
1: தாராளமா கேட்கலாமே. சரி, இந்த கையெழுத்து போட முடியாதவங்க கை நாட்டு வைப்பாங்க தெரியுமா?
2: ஆமா
1: ஆமா, அது எந்த விரல்ல வைப்பாங்க, எந்த கையோட பெருவிரல்? இடது கை. சூப்பர் சார், சரியான பதில சூப்பரா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி சார்.
2: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி நன்றி. இந்த சட்டப்பூர்வமா, அதாவது நிர்வாக நடைமுறைக்காகவே இந்த கைரேகை பதிவிற்கு அடித்தளம் இட்டதே நம்மளுடைய இந்தியர்கள் தான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல கைரேகை அப்படின்றது அதிகபட்சமாக அவங்க வைக்கிறதே கிடையாது. எதுக்காவது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த நாம் சொல்லக்கூடியது வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து கையெழுத்து இடுறது வந்து அதிகம் கிடையாது, அங்கே முத்திரைகள் தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் கைரேகை வைக்கிற அளவுக்கு வந்தது. அதுக்கப்புறம்தான் அதை மாற்றி கையெழுத்து இடுற பழக்கம் வந்து வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே அடித்தளமிட்டது நம்ம இந்தியர்கள் தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த கைரேகை அப்பம், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ, இது வந்து நம்ம இந்தியாவில் தான் முதல் தடவை நிறுவினாங்க. அதுவும் 1897 நிறுவிட்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1955 கல்கத்தாவில் இது முறைப்படி நிறுவி, அதுக்கப்புறமா 86 புதுடெல்லிக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் பிகில் திரைப்படத்துலேருந்து தான் கேட்க இருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரும் சரியான பதிலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பொது அறிவு கேள்வி நம்ம முதல்ல கேட்டுடலாம், சரிங்களா? உலகின் மிக பெரிய ஒற்றை நபர் கலை சேகரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? உலகத்திலேயே மிகப்பெரிய ஒற்றை நபர் கலை சேகரிப்பு அதிகம் கொண்ட அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ கேட்கலாம் பாடல்.

0: நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். சுப்ரானா பாடல் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் அவங்க வாய்ஸில் கேட்டுட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம கூட விருப்ப பாடல் கேட்க நேரம் காத்துட்ருக்குறாங்க. என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: பரங்குன்றபுரத்தில் மேடம்
0: முத்துக்குட்டி. என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க?
1: கும்கி படத்துலேருந்து
0: பாடல் கேட்க போகிறேன்.

0: சூப்பர்மா. நிகழ்ச்சி கேட்டிங்களா? பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: ஆப்ஷன் கொடுங்க.
0: ஆப்ஷன் வேணுமா? சரி, நான் கேள்வி சொல்லி ஆப்ஷன் சொல்கிறேன். உலகின் மிகப்பெரிய ஒற்றை நபர் கலை சேகரிப்பு அதிகம் கொண்ட அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? இது வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்று ஹைதராபாத், இன்னொன்று புதுடெல்லி.
1: ஹைதராபாத்.
0: ஹைதராபாத் அதான் கரெக்டான பதில். சொல்லுங்கள் முத்துக்குட்டி, நீங்கள் அப்படியே ஏதாவது கலெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா?
1: இல்லையே மேடம்,
0: அப்படி எதுவும் இல்லையா? சரிம்மா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி
1: மேடம். நன்றி மேடம்.
0: சலார் ஜங் அப்படின்ற அருங்காட்சியகம் தான் அது. சலார் ஜங் அப்படின்றவங்க தான் இந்த ஒற்றை நபர் கலை சேகரிப்பு அதிகம் கொண்ட ஒரு நபர். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து தன்னோட வாழ்நாளில் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கங்கே கிடைக்கிற ஒவ்வொரு பொருட்களை அப்படி சேகரித்து வச்சுருந்தாங்களாம். அப்படி 43,000 மேற்பட்ட பொருட்களை சேர்த்து வச்சுருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தில். இந்த அருங்காட்சியகத்துக்கு பேர் அவருடையது தான் சலார் ஜங் அருங்காட்சியகம். ஹைதராபாத் நிஜாமுடைய பிரதமராக இருந்த மூன்றாம் சலாம் ஜங் அப்படின்ற இந்த ஒரே ஒரு மனிதரால் தன்னோட வாழ்நாளில் உலகம் முழுசும் சுற்றி சேகரிக்கப்பட்ட 43,000 மேற்பட்ட பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க, அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த மாதிரி பொருட்களை சேகரிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது, ஆனால் நான் என்ன சேகரிப்பேன் தெரியுமா? நாணயங்கள். அதாவது பின்னால் வந்து ஏதாவது உருவங்கள் பொறிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தினத்துக்காக அந்த சிறப்பு நாணயம் வெளியிட்டிருப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் நல்லா கலெக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, உங்களுக்கு அப்படி ஏதாவது பழக்கம் இருக்குதா? அடுத்த ஜிகே கேள்வி கேட்டுருவோமா? அன்னப்பூர்த்தி தானிய ஏடிஎம். ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க. ஏடிஎம்மில் தானியம் வரும். அன்னப்பூர்த்தி தானிய ஏடிஎம் அண்மையில் எங்கே அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். சரியான பதிலை சொல்கிறீங்களான்றதை பார்க்கலாம். இப்போ வந்துட்டுருக்கு பாட்டு, கும்கி திரைப்படத்துலேருந்து.

0: 10:18 ஆகிட்டிருக்குது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நேர்களே நாம் விருப்ப பாடல் கேட்டு ரசிச்சுட்ருக்கிறோம். நீங்களும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூப்பிடுங்க. 0462-25611-33332 அப்படின்ற இந்த எனக்கு. இப்போ நம்ம கூட பேச போகிற நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நாகர்கோவில் குள்ளி நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: ஜெய ஜெயக்குமார் சார், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து நீர் பறவை.
0: அந்த பாடல் கேட்க போறீங்களா? சூப்பர், கேட்டுருவோம். சரியா, பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம்ல, மறுபடி கேட்கட்டுமா? சரி. அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் அப்படின்ற ஒரு ஏடிஎம் சமீபத்தில் திறந்திருக்கிறாங்க நம்ம இந்தியாவில், ஆனால் அது எங்கே அப்படின்னு
1: சொல்லுங்க.
0: குறிப்பு குறிப்பு இல்லை, நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன், சரியா? ஆ, ஒன்று வந்து சத்தீஸ்கர், இன்னொன்று ராஜஸ்தான். எங்கே இருக்குன்னு நீங்கள்
1: நினைக்கிறீங்க?
0: சத்தீஸ்கர். ஆமாம், அதான் சரியான பதில். நன்றி நன்றி. ஒரே சிரிப்பு தான். ஆமாம், நன்றி. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு வசதியாக பேங்க் ஏடிஎம் மாதிரி 24 hours செயல்படுற அன்னபூர்த்தி தானிய, அதாவது கிரெயின் ஏடிஎம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ரேஷன் கார்டு விவரத்தை எல்லாமே டைப் பண்ணிவிட்டு, நம்ம எப்பயும் வைப்போம்ல கைரேகை, அதே மாதிரி கைரேகையும் வச்சுட்டா போதும். அவங்களுக்கு எவ்வளோ அரிசி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கார்டுக்கு ஒவ்வொரு அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவு அவங்களுக்கு சரியான அரிசி வெளியே வந்துருமா. இது வந்து சுமார் 2500 கிலோ அரிசியை வந்து இந்த மிஷினில் சேர்த்து வைக்க முடியுமா. 24 hours, எப்போனாலும் நம்ம போகலாம், நம்ம கார்டை வைக்கலாம், நமக்கான அரிசியை வாங்கிட்டு வந்துடலாம். ரேஷன் கடை திறந்துருக்கா திறந்துடலையா அப்படின்லாம் எட்டி எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததாக நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, எவரெஸ்ட் மாரத்தான் போட்டியை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக நிறைவு செய்து ஹாட்ரிக் சாதனை படைச்சிருக்கிற நௌஷின் பானுசந்த் அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க? எவரெஸ்ட் மாரத்தான்ற விஷயமே நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம் இல்லையா. நமக்கு தெரிஞ்ச மாரத்தான்லாம் நமக்கு இந்த பக்கத்தில் போகிற மாரத்தான்கள் மட்டும்தான். ஆனால் எவரெஸ்ட்ன்ற உயரமான மலைகள்லையும் மாரத்தான் போட்டி நடக்குது. அப்படி ஒரு போட்டியில் 3 வருடமாக தொடர்ந்து பங்கேற்று அந்த மாரத்தான் போட்டியை நிறைவு செஞ்சு சூப்பராக ஹாட்ரிக் சாதனை படைச்சிருக்கிறாங்க இந்த நௌஷின் பானுசந்த் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நாம் கேட்டுடலாம் பாடல் நீர் பறவை திரைப்படத்திலிருந்து. Oh.

0: நேர்களை நாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களோட விருப்பத்தில் அவங்க மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். 10:26 ஆக போகுது. நம்ம கூட இணைய இருக்கும் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறோம் சுதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு அப்புறம் வந்து
0: சில்லாஞ்சிருக்கிய பாட்டு கண்டிப்பா நம்ம கேட்போம். பொது அறிவு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? நான் மறுபடியும் கேட்கட்டுமா? சரி. எவரெஸ்ட் மாரத்தான் போட்டிய 3 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமா நிறைவு செஞ்சு ஹாட்ரிக் சாதனை படைச்சிருக்கிறாங்க நௌஷித் பானுசந்த் அப்படின்றவங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றதான் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த நாட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம்? நன்றிமா, நன்றி. நம்மளுடைய தமிழ்நாட்டை

சார்ந்த நௌஷின் பானுசந்த் வந்து உலகத்திலேயே மிக கடினமானதாக சொல்லப்படக்கூடிய டென்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மாரத்தான் போட்டியை 3 முறை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 2026 ஆம் ஆண்டு இந்த மாரத்தான் போட்டியை முழுமையாக நிறைவு செஞ்ச ஒரே ஒரு இந்திய பெண் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. சமீபத்தில் நம்மளுடைய தமிழக அரசோட கல்பனா சாவ்லா விருதும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. நேர்லயே நம்ம சூப்பரான கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கேள்வியும் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் வன காப்பகம் அப்புறம் சரணாலயம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகுதியில் கூட நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் நான் கேட்க போகிற கேள்வி என்ன தெரியுமா? வன காப்பகம், ஆமாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் வன காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வன காப்பகம், சரிங்களா? வன காப்பகம் கிடையாது, முதல் வன காப்பகம் ஸ்கை காப்பகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நேரில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் சூப்பரான பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். லபர் வந்து திரைப்படத்துலேருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட பேச இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி மேடம் காலை வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சார்லி சாப்ளின் 2 படத்துல இருந்து ஏன்னா மச்சான்.
0: சின்ன மச்சான் பாட்டை கண்டிப்பாக கேட்போம், நல்ல ஒரு குத்துப்பாட்டு. இப்போ நம்ம ஜிகே கேள்விக்கு போவோமா? உங்களுக்கு பதில் தெரியுமா, நான் கேட்கட்டுமா மறுபடியும்? சரி, இந்தியாவின் முதல் வான காப்பகம் எங்கே இருக்கு? ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று வந்து லடாக், இன்னொன்று கேரளா.
1: லடாக்.
0: லடாக் கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. ஒரே சிரிப்பு. ஆமாம், அது வந்து லடாக்கில் தான் இருக்குது. சரிங்களா, லடாக் யூனியன் பிரதேசத்தில் சாந்தாங் அப்படின்ற பகுதியில் கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 4500 மீட்டர் உயரத்தில் ஹான்லே அப்படின்னு ஒரு சின்னதாக கிராமம் இருக்குது. இந்த கிராமம்தான் இந்தியாவுடைய முதல் வான காப்பகம், அதாவது டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2022 தான் அறிவிக்கவே செஞ்சாங்க, அப்போ தான் இதை ஆரம்பித்தாங்க. இங்கே என்ன விஷயம் தெரியுமா அந்த இடத்துல இருக்குது? எதனால் இங்கே அந்த வான காப்பகம் கொடுக்கற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் கண்ணாலேயே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நம்ம பார்க்க முடியும். மில்கிவே அந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இந்த பகுதியில் மாசு தூசி எதுவுமே இருக்காது, அந்தளவு இருக்காது. காற்றுல இருக்கு ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால நம்ம இங்கே இருந்து பார்க்குறப்போ நிறைய நட்சத்திரங்கள், தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக நமக்கு தெளிவாக தெரியுமா, அதை நம்ம வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம், டெலஸ்கோப்பெல்லாம் இல்லைங்க, கண்ணாலே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், இந்த இடத்துல வந்து வானியல் சுற்றுலா, அதாவது இந்த ஆஸ்ட்ரோ டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அங்கே அடிக்கடி ஏற்பாடு பண்ணுவாங்களாம். இந்த உயரமான பகுதியில் காற்று அப்புறம் எல்லாமே நல்லாவே தெளிவாக, நீர் இதெல்லாமே நல்ல தெளிவாக இருக்குமா, மாசுக்கள் அதிகம் இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்து வான காப்பகம் அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா நல்ல தெளிவான நேரத்தை நீங்கள் பார்த்துட்டு, இந்த ஆஸ்ட்ரோ டூரிசம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. ஆஸ்ட்ரோ டூரிசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லடாக்கில் இருக்கிற ஹான்லே அப்படின்ற கிராமம்தான் முதல் வான காப்பகம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான கேள்விகளோட, ஜிகே கேள்விகளோட நம்ம வந்து பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னால் நம்ம கேள்வியை கேட்டுடலாம். இந்தியாவின் முதல் மிதக்கும் வணிக வளாகம், அதாவது மால் வந்து எங்கே இருக்குது? இது வந்து மிதக்குமா, நல்லா யோசித்துக்கோங்க. நம்மளுடைய இந்தியாவிலேயே முதல் மிதக்கும் வணிக வளாகம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் சூப்பரான பெப்பியான பாடலை நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: உங்க மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நீங்களும் கலந்துக்கிட்டு விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச போகிற நேயர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம். கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள், சென்னையிலிருந்து பேசுகிறேன்.
2: காலை வணக்கம் நல்ல பெருமாள் சார், சொல்லுங்க என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில்? இந்தியாவின் முதல் மிதக்கும் வணிக வளாகம், அதாவது மால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வணிக வளாகம் வந்து மிதக்கும், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டுமா? சரி, ஒன்னு வந்து கேரளா, இன்னொன்னு வந்து ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்லயும் ஒரு மிதக்கிற விஷயம் இருக்கு, சரிங்களா? தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நம்ம கேரளாவில் ஆலப்புழா அப்படின்ற இடத்துல தான் இந்த மிதக்கக்கூடிய வணிக வளாகம் இருக்குது. 2009 கேரள மாநில கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த வணிக வளாகம். இதை வந்து திரிவேணி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த மளிகை பொருட்கள் இங்கே வந்து

மளிகை பொருள் மட்டும் கிடையாது, அது போக டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இங்கே விற்கிறாங்க. மிதக்கிற படகுல ஒரு மால், நல்லா மிதந்துக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு மால் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதில் கூடுதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த மால் மிதக்கிறது மட்டும் கிடையாது, நகர்ந்து போகவும் செய்யும். ஆமாங்க, அங்கே இருக்கக்கூடிய வேப்ப நாடு ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு இது ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் நின்று அவங்களுக்கு என்ன வேணுமோ பொருட்கள் எல்லாம் அங்கே விற்றுட்டு அதுக்கப்புறமா இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வருமா. இந்த மிதக்கக்கூடிய வணிக வளாகம் முதல் முறையாக நம்ம இந்தியாவில் கேரளாவில் தான் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த மாலோட பெயர் வந்து திரிவேணி சூப்பர் மார்க்கெட். ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் அப்படின்னாலே நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மிதக்கிற சந்தைகள்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் மிதக்கக்கூடிய வணிக வளாகம் அப்படின்றது நமக்கு கேரளாவில் தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது வந்து அங்கே காய்கறி சந்தைகள், பூக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மிதக்கும் படகுல அவங்க சந்தைப்படுத்துவாங்க. சரிங்களா, இதே மாதிரி தான் அடுத்ததாக ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். என்னென்னா, மிதக்கும் நிரந்தர சந்தை இந்தியாவில் எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசித்து நீங்கள் பதிலை கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுகிட்டு வந்துடலாம். அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து

அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்லி நம்ம மனம் வரும்போதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட இனி இந்த விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நீயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா? காலை நேரம் வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வடக்கு கர்மரூர் மாணிக்கவாசம் பேசுறேம்மா.
1: காலை வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் விடுதலை.
1: ம்,
2: பாடல் காட்டுமல்லி.
1: காட்டுமல்லி பாட்டு நம்ம கேட்டுருவோம். சரியா?
2: ஆமா.
1: ஆ சரி, அதுக்கு முன்னால ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டுருவோமா? மிதக்கும் நிரந்தர சந்தை நம்ம இந்தியாவில் எங்க இருக்குது? ஆப்ஷன் வந்து ஒன்று கல்கத்தா, இன்னொன்று ஜம்மு காஷ்மீர்.
2: ஜம்மு காஷ்மீர்.
1: ஜம்மு காஷ்மீர் இல்லை, கல்கத்தா.
2: கல்கத்தா தானோ?
1: ஆமாம். நல்லது, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சி சார்.
2: நன்றி,
1: நன்றி. நம்ம பாடலுக்கு முன்னால் சொன்னது போல் காஷ்மீரில் வந்து சந்தைகள் உண்டு. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க படகுல வந்து விற்றுட்டு அப்புறமா அவங்க கிளம்பிடுவாங்க. அதாவது அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த சந்தையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா காலையிலேயே நம்ம போய் பார்க்கணும். 5 மணிலேருந்து ஒரு 7, 7:30 இல்லை 8 மணி வரைக்கும் தான் அங்கே சந்தை இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க, அந்த படகு எல்லாமே போயிடும். நம்ம அங்கே வெறும் 6 மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நிரந்தரமாக மிதக்கிற ஒரு சந்தை நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கல்கத்தாவில் இருக்குது. பதுலி ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிரந்தரமாக இந்த மிதக்கிற சந்தையை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் தாய்லாந்தில் இந்த மாதிரியான சந்தைகள் உண்டு. அந்த நாட்டோட பாணியில் தான் இங்கே ஒரு செயற்கையாக ஏரியில் படகுகளை அப்படி லைனாக நிறுத்தி வச்சு அதை வந்து நிரந்தரமாக இங்கே வந்து மிதக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இங்கே தான் இந்த மிதக்கக்கூடிய சந்தையை உருவாக்கி இருக்கிறாங்க. 2018 இப்படி ஒரு சந்தை வந்து உருவாக்குனாங்க. இங்கே வந்து காய்கறி, பழங்கள், மீன், பூக்கள் இந்த மாதிரியான எல்லா பொருட்களையும் வாங்க முடியும். அடுத்ததாக நம்ம வந்து என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மழை பற்றின ஒரு கேள்வியை தான் கேட்க போகிறோம். உலகத்தில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் நம்ம இந்தியாவில் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்றதா நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். விடுதலை திரைப்படத்திலிருந்து

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்லே நாம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவான நேயர் யாரு நம்ம கூட பேச இருக்காங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க? சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? உலகத்துல அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டா? ஓகே, ஒன்னு வந்து மவுண்ட் சின்ட்ராம், இன்னொன்னு சிறபுஞ்சி. ரெண்டாவது சொன்னது அது இல்ல, ஏன்னா அது ரெண்டாவது இடத்துலதான் இருக்கு. மொதல் இடத்துல இருக்கிறது மவுண்ட் சின்ட்ராம் தான்.

சரி, முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. மவுண்ட் சென்ட்ராம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மலை பிரதேசம். இங்கே வந்து அதிக அளவில் மழை வந்து பெய்யுது அப்படின்னு உலக அளவில் அது சாதனையை படைச்சிருக்குது. மேகாலயா மாநிலத்தில் தான் இது இருக்குது. இங்கே எப்பயுமே வானம் வந்து மேகமூட்டமாக தான் இருக்கும். மழைக்காலம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லவே வேண்டாம், எப்போவும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். இதனால தான் இந்த இடத்துக்கு அதிக அளவு மழை பெய்யும் இடம் அப்படின்ற ஒரு சாதனையும் கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னால் சிரபுஞ்சி அப்படின்ற இந்த இடம் தான் உலகில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடமாக இருந்துச்சு. இப்போது அது இரண்டாவது பிளேஸ்க்கு போயிடுச்சு, மொதல் பிளேஸ்க்கு மவுண்ட் சென்ட்ராம் வந்துடுச்சு. இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். நேரில் இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்விகளும் நேர்களுடைய அட்டகாசமான பாடல்களும் நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் சூப்பரான பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து தான் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திரு நாடும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யூ.

ும் நேர்களுடைய அட்டகாசமான பாடல்களும் நம்ம கேட்டு ரசிச்சும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் சுப்ரான பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்துலேருந்து தான் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து மணித்திரு நாடும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளரையும்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. விடுதலைப் போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்ம வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருங்க. அதில் எப்போவுமே கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் வந்து சிரிப்புகள் எல்லாமே கலந்துருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ருசியாக இருக்கும் இல்லையா? ருசின்னு சொன்னால் தான் தெரிஞ்சு இன்றைக்கி மனிதர்நாடு நிகழ்ச்சியில் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா 11:03 ஆகிட்டுருக்குது. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மனிதர்நாடு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறீங்க. இந்த ஒரு மணி நேரமும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நானுங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். மனிதநாடு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்படி இன்றைக்கி நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ருசின்னு சொல்லியாச்சு, அப்போ உணவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கேரளா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய உடை அலங்காரமாக இருக்கட்டும், இல்லைனா அங்கே நம்ம பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அங்கே கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், இப்படி ஏதாவது ஒன்று விஷயம் கண்டிப்பாக நம்முடைய மனதுக்கு வந்து போகும் இல்லையா? அதில் கண்டிப்பாக கேரளாவுடைய சத்யா இந்த விஷயம் வந்து நமக்கு மறக்காது. ஏன்னா உணவு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கேரளா சத்யா அப்படிங்கிற உணவு வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அதில் அப்படி என்ன விசேஷம், நம்ம ஊரில் தளவாழ இலை போட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் இல்லையோ, கேரளாவில் கூட இந்த கேரளா சத்யா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒன்று. இதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிறோம். கூடவே சுபசுபரான பாடல்கள்லாம் கேட்டசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா, சுனந்தா அவங்க இணைந்து பாடினது இளையராஜாவோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நானுங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

சமையலும்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி மனிதன் நிகழ்ச்சியில் வந்து கேரளாவுடைய சாதியா பற்றி தெரிஞ்சிட்ருக்கிறோம். நேரம் 11:11 ஆகிட்டுருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேரளா சாத்யா ஓணம் விஷு மாதிரியான பண்டிகைகளையும் கல்யாண வீடுகள்லையும் தளவாள இலையில் பரிமாறப்படுற ஒரு பிரம்மாண்டமான சைவ விருந்து. இதில் குறைஞ்சது 20-30 வகையான உணவுகள் வரைக்கும் இருக்கும். சாத்யா வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆக்கிறதே அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த தளவாள இலையில் பரிமாறுறது தான். இலையோட நுனிப்பகுதி சாப்பிட்றவங்களோட இடது பக்கமும் அகலமான பகுதி வலது பக்கமும் இருக்கணும். இலையோட இடது மூலையில் உப்பு வச்சு தான் பரிமாறவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு சிப்ஸு பப்படம்னு கொஞ்சம் கொஞ்சமாக இலை முழுசும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. கேரளா சத்யாவுக்குள்ளே ஸ்பெஷல் ஐட்டம் தான் இது தான். இதில் எல்லாத்துலேயுமே தேங்காயும் தேங்காய் எண்ணெயுடைய வாசனையும் கமகமக்கிறத நம்மளால் சாப்பிடும்போது உணர முடியும். இதில் நிறைய டிஷ்ஷு வந்து வைப்பாங்க. அது என்னென்னன்றதை பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துலேருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடினது இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:18 ஆகி இருக்குது. கேட்டுட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மனிதநாடு நிகழ்ச்சியில் கேரளா சத்யா பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த கேரளா சத்யாவில் என்னென்ன உணவுகள் வந்து பரிமாறுவாங்க அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். சத்யாவுடைய முதல் ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட் அப்படின்னா, ஒரு டிஷ் அப்படின்னா, இஞ்சி புளி வெள்ளம் சேர்த்து பண்ணக்கூடிய திக்கான ஒரு தொக்கு, இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க. இது சுவைக்காக மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய விருந்து சாப்பிடும்போது ஜீரணமாகும்னு நினைப்போம் இல்லையா, அதுக்காக வைக்கப்படுற ஒரு சூப்பரான மருந்துன்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் அவியல். கேரளா உணவுனாலே அவியல் தான் அந்த இடத்துல ராஜாவாக இருக்கும். கேரட், பீன்ஸு, சேனக்கிழங்கு, முருங்கைக்காணி எல்லா காய்கறியிலுமே நீளமாக நறுக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி கடைசியாக கொஞ்சம் பச்சை தேங்காய் விட்டு இறக்குவாங்க பாருங்கள், இது டேஸ்டே வேறு லெவலில் இருக்குமா. அடுத்ததாக இருக்கக்கூடிய டிஷ்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா தோரன். முட்டைக்கோஸ் அல்லது பீன்ஸை பொடியாக நறுக்கி நிறைய தேங்காய் தூள் போட்டு பண்ணுற ஒரு பொரியல் இது. அடுத்த டிஷ்ஷு ஓலன். பூசணிக்காய், காராமணியை தேங்காய் பாலில் வேக வச்சு பண்ணுற ரொம்ப மைல்டான ருசியான ஒரு டிஷ்ஷு. அதே போல் கேரளா சாதியாவில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு டிஷ் என்னென்னா காளான் எரிச்சேரி. சேனக்கிழங்கு, நேந்திரங்காய் சேர்த்து தயிரில் பண்ணுறது காளான். மற்ற காய்கறிகளோட வறுத்த தேங்காவை அரவையாக சேர்த்து பண்ணுறது எரிச்சேரி. இது எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பு டேஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்காகவே பச்சடி கிச்சடி ரெண்டுமே இருக்குமா. அன்னாசி பழம் அல்லது பீட்ரூட் சேர்த்து பண்ணுற இனிப்பும் புளிப்பான தயிர் பச்சடி இலைக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான லுக்கை கூட கொடுக்குது. இந்த டிஷ்ஷெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் அதை பரிமாறுறதையும் கூட ஒவ்வொரு விதத்திலாம் பரிமாறுவாங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் வழியாக தான் அவங்க வந்து செய்வாங்களாம். அது என்னன்றதா பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து. சிற்பியுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது, பழனி பாதியுடைய பாடல் வரிகள்லாம் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. பதினோரு மணி 25 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தளவாழை இலையில் இஞ்சி புளி அவியல் தோரன் ஓலன் காலன் எரிச்சேரி பச்சடி கிச்சடி அது மட்டும் இல்லாமல் வாழைக்காய் சிப்ஸ் உப்புன்னு இப்படி விலையை ஃபுல்லாக நிரப்பினாலுமே இவங்க சாப்பிட்ற விதம் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக பரிமாறுற அந்த விதமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இலையை சுற்றி இத்தனை ஐட்டம் வச்ச பிறகு நடுவில் சூடாக வந்து குத்தரிசி சோறுன்னு சொல்லுவாங்களே அந்த சிகப்பு கலரிசி அந்த சாதத்தை பரிமாறிட்டு அது நடுவில் முதல்ல சூடான சாதத்தில் கெட்டியான பாசிப்பருப்பை கொட்டி அது மேலே சுத்தமான நெய்யை ஊற்றுவாங்க. இதை பிசைஞ்சு சாப்பிடும்போதே பாதி வயிறு நமக்கு நிறைஞ்சிடும். அடுத்ததான் கேரளா சாம்பாரில் வறுத்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருப்பாங்க. அதனால் நம்ம ஊர் சாம்பாரை விட இது கொஞ்சம் இனிப்பாகவும் வாசனையாகவும் இருக்கும். சாம்பார் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண பிறகு அடுத்தவங்க சாம்பாருக்கு பிறகு ரசம் அப்புறம் நல்லெண்ணெய் கடுகு தாளித்து மோர் இது வந்து புளிச்சேரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து தான் பாயாசம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் ரசம் மோர் அதுக்கப்புறம் பாயாசம் இதுதான் வந்து சத்யாவில் 2-3 வகையான பாயாசம் வைப்பாங்க. பலடா பிரதமன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசி அடையும் பாலும் சர்க்கரையும் சேர்த்து பண்ணுற ஒரு அமிர்த மாதிரியான டேஸ்ட் இந்த பாயசத்தில் இருக்குமா. அதுக்கடுத்து பருப்பு பாயாசம் பாசிப்பருப்பு தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து பண்ணுற திக்கான பாயாசம். ஸோ இவ்வளோ எதுவும் பண்ணாலுமே நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பாயசம் வந்து ஒரு சிலர் தான் இலையில் வச்சு சாப்பிடுவோம். அங்கே அதிகபட்சமாக நம்ம வந்து கப்பில் தான் பாயசம் எடுத்துக்கோம் இல்லையா. இப்போ கேரளா சத்யாவுடைய ஸ்பெஷல் சீக்ரெட்டே அந்த பாயசம் குடிக்கும்போது இலையில் இருக்கிற பப்படத்தை பாயசத்தில் நல்லா நொறுக்கி போட்டு கூடவே சின்னதாக ஒரு நேந்திரம் பழத்தையும் பிசைஞ்சு விட்டு கையால் எடுத்து சாப்பிட்றது தான் உண்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேரளா ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்தா இனிமேல் ஸ்பூனில் பாயசம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு போகவே மாட்டோமா. ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி கேரளா சத்யாவுடைய சாப்பாடு இருக்கு இல்லையா. இப்போ இது ஜீரணம் ஆகணும்னா அதுக்கும் கூட கேரளா சத்யாவில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்றது அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. முத்து திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் உதித் நாராயணன் கே சித்ரா கல்யாணி மேனன் இணைந்து பாடினது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். பாடலை கேட்டு நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு மணி 34 நிமிடமாக இருக்குது. மணித்து நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு வந்து கேரளா சதியா பார்த்தா தெரிஞ்சிட்டு இருந்தோம். இவ்வளோ ஹெவியான சாப்பாடு சாப்பிட்றமே இது வந்து நம்மளுடைய உடல்நலத்தை பாதிக்காதான் கேட்டிங்கன்னா, இதில் இவ்வளோ பெரிய விருந்து சாப்பிட்டாலுமே வயிறு என்னாவது நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா சத்யாவில் ஒவ்வொரு உணவுமே ஆயுர்வேத முறைப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குமா. சத்யா சாப்பிடும்போது சாதாரண பச்சை தண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க. வெது வெதுப்பான சுக்கு காய்ச்சின தண்ணி அப்படின்னா சீரக தண்ணி தான் கொடுப்பாங்க. தேங்காய் நெய்யின்னு ஹெவியான உணவுகளை சாப்பிட்டாலுமே இந்த தண்ணி உடனே சீரமாக்கிடும், மந்தமே ஆகாதான். இனிப்பு புளிப்பு காரம் தோற்பனு அறுசுவைகளும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டதுமே அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட வைக்கிற பிரம்மாண்டமான விருந்து தான் இந்த கேரளாவுடைய சத்யா. எப்போ கேரளா பார்க்க போனாலுமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து இந்த சத்யாவை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரமும் கேரளாவுடைய சத்யா உணவு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. எஜமான் படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடினது இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
2: கம் கம் கை நாட்டு
3: என்னங்க எஜமா திட்டுருங்க,
2: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
3: அட அதான் நான் பார்த்தேன்,
2: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
3: தெரிஞ்சு போச்சுன்னா
2: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதெல்லாம் எடுத்து

0: ஐயோ
1: சோழச்சோறும் புளிச்ச மோரும் ரசிச்சு ரசிச்சு குடிச்சு பாரு.
0: அட புளிச்ச தண்ணி கூட சேர்த்து வெங்காயத்தை கடிக்க வேணும், பொரிச்ச மிளகு

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணி 40 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6ல நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தகவல் சேகரிச்சுட்டு ரியோ வந்துட்டாங்க. ரியோ,
1: ஆமாம், உங்களுக்காக சூப்பராக உள்ளூர் தகவலோட ரெடியாக வந்துட்டேன், சொல்லிவிடுவோமா?
0: சொல்லிடலாமே.
1: ஆமாம், இப்போ வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் நெல்லையப்பர் இந்த மாதிரி கோவில்களை ரோட 52 கோவில்களில் செல்ஃபோனுக்கு இன்னையிலேருந்து தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநிலையத்துறை இதுக்கான சிறப்பு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறாங்க. நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளுடைய ஃபோனை வந்து பத்திரமாக வச்சுக்கிறதுக்காக பெட்டக வசதி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 20,000 செல்ஃபோன்கள் வரைக்கும் நம்ம அங்கே வச்சுக்கலாமா.
0: ஸோ அதனால் இனி வந்து கோயிலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கே வைக்கிறதுன்னு பதட்டப்பட வேணாம், சேஃபாக வச்சுட்டு அவங்க வந்து ரிலாக்ஸாக போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா?
1: ஆமாம், உண்மையாக. அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு ஒரு தகவலையும் சொல்லிடலாம், சரியா? கேஸ் சிலிண்டர்லாம் முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் உங்களோட ஆவணங்களெல்லாம் சரி பார்க்கணும். நீங்கள் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அது இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சீக்கிரம் பண்ணிவிடுங்க. ஒரு 7 நாள் இப்போ அவகாசம் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி நேத்தோட இந்த அவகாசம் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்காக இன்னும் நம்ம போய் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க இல்லையா, உங்களுக்காக மறுபடியும் உங்களுக்கு கால அவகாசம் நீட்டிச்சிருக்கிறாங்க. வர 7ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் ஏஜென்சிக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: ஸோ மறக்காம முக்கியமாக அதை பண்ணிடுங்க. ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கு கேஸும் முக்கியம். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்தா பாடல் வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய செய்கு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முடி பாடல் கேட்டு வந்தலாம். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கங்கை அம்மனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமன் இணைந்து பாடினது இளையராஜோட இசையில. பாடல கேட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இலவச டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். எங்க, எப்போ, எப்படி அப்படிதானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதையும் சட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம திருநெல்வேலி என்ஜிஓ காலனியில இருக்கக்கூடிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்துல தான் இந்த மாதிரியான சூப்பரான பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க. மொத்தமா 27 நாட்கள் கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காலையில 9:30 இது ஸ்டார்ட் ஆகும். அதே போல சாயங்காலம் 5:30 தான் இது முடிவடையும். அந்த இலவச டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு இலவசமாக மதிய உணவும் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன நீங்கள் வந்து தகுதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதே போல் இந்த பயிற்சியிலேயே டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி மட்டும் கிடையாது, பவர் ட்ரில்லர் இயக்கிற பயிற்சி, அப்புறம் அதை பழுது பார்க்கக்கூடிய பயிற்சி, இது எல்லாமே அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தொலைபேசி எண் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 8838600112 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 6083131868 அப்படின்ற இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி என்ன விவரம் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே நீங்கள் விவரங்கள் கேட்டு இப்போவே பதிஞ்சு வச்சுக்கோங்க.
2: ஸோ நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக பாடலும் கேட்கவிருக்கிறோம். சீலப்பெரி பாண்டி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டுருக்கு. வைரமுதோடைய பாடல் வரிகளை கே சித்ரா பாடின பாடல், அதிதியனுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது நிலைப்பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு மணி 57 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. கேட்டுட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
4: நிகழ்ச்சியோட நிறைவான தகவலை தான் நானும் இப்போ சொல்ல காத்துட்ருக்கிறேன். நம்ம திருநெல்வேலி கோட்டத்தில் இருக்கக்கூடிய சில அஞ்சல் நிலையங்களில் அவங்களுடைய சேவை நேரத்தை மாற்றியிருக்கிறாங்க.

0: நம்ம கேடிசி நகரில் இருக்கக்கூடிய துணை அஞ்சலகத்தோட சேவை இப்போ காலையில் 8 மணிக்கே ஆரம்பிச்சிடும், மாலை 4 மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போல் டவுன்லேயும் அப்புறம் மகாராஜா நகர் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் காலையில் 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்குமே நீங்கள் வந்து புக்கிங் சேவைகள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஏதாவது பார்சல் நீங்கள் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த திருநெல்வேலி டவுன் அப்புறம் மகாராஜா நகர் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் 7 மணி வரைக்குமே நீங்கள் பார்சல்ஸ்லாம் அனுப்பிக்கலாம்.
1: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியும் நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியும் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான சிகிச்சிருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியில் தரிக்கும் கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆஜய் ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ.
1: பாடல் இதோ காற்றலைகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நல்ல வானொலியின் பண்பலை 102 பிளேயர் மகாகட்சியின் ஒளிபரப்பில் இனி வாசிக்க கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 12:10 சிநேகிதியே, குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கிறோமா? 1 மணிக்கு நலம்தானா? ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள். வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரம், ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த தகவல்கள். வழங்குபவர் திருநெல்வேலி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜோசிட்டால் அவர்கள். தொடர்ந்து அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழம் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர்வுப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 புதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1982 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:30 ஆசையஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல், தமிழறிஞர் வரதனஞ்சய பிள்ளை பற்றிய தகவல்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேரிலே கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேரம் 12:10 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்.
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: எப்படி இருக்கிறீங்க ஜெமிமா?
1: நல்லா இருக்கேன் வில்சன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா வந்ததுல இருந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறீங்களே, என்ன விஷயம்?
1: அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கணும்ல, இல்லைன்னா மறந்து எடுத்து பார்த்துக்கோங்க. நமக்கு ஞாபகம் வச்சு குடிக்க
0: ஆரம்பிச்சாதான்.
1: ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் யூனோ அப்படிங்கிற மாதிரி.
0: அதுக்காக இப்படி தண்ணி குடிச்சுட்டேவா இருப்பீங்க? கொஞ்சம் குடிக்கலாம். அதுக்கு ஒரு பாட்டில், நீ அரை பாட்டில் வரைக்கும் குடிச்சிட்டீங்களே, 5 நிமிஷம் கூட ஆகல.
1: அது அவ்வளோ தாகம்.
0: தாகம். சரி, இப்போ ஏன் நம்ம தண்ணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்?
1: ஸோ ஆனால் இன்றைக்கி டாபிக் அதுதான் இல்லை.
0: ஆ, பார்த்தீங்களா, மறந்துட்டேன். தண்ணி குடிச்சனால உங்களுக்கு அந்த ஞாபகத்தில் இருந்திருக்கு.
1: ஆமாம். ஸோ தோழிகளுக்கு வந்து அந்த டாபிக் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ என்னென்னா, தோழிகள் வந்து வழக்கமாக வந்து பெரியவங்களாக இருந்தால் நம்ம குடிச்சிருவோம், இல்லை வேலை என்ன தான் வேலை பார்த்துருந்தாலும் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க இருக்காங்க பாரு, கொடுத்து வாட்டர் பாட்டிலில் ஸ்கூலுக்கு தண்ணி கொடுத்து விடனா சில நேரம் அப்படியே ரிட்டன் வந்திருக்கும். அம்மாமார் கேட்பாங்க, குடிச்சியா இல்லையா, தண்ணி பாட்டில் அப்படியே இருக்குது அப்படின்ன மாதிரி. ஸோ வந்து ஸ்கூலில் இருக்கிறனால பார்க்க முடியல, ஆனால் வீட்டில் இருக்கிறனால கவனிக்கிறோமா? அதான் தோழிகிட்ட நம்ம கேட்க போறோம் இல்லையா?
0: என்ன கேட்க போறோம்? குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. தோழிகள் வந்து என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க.
1: உண்மை மட்டுமே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தொழில்கள் வந்து நாங்கள் கவனிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இல்லையா.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் தோழி, வணக்கம். வணக்கம், நீங்கதான் இருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க சார்? எப்படி மேடம்?
1: ரெண்டு பேருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பாளையங்கோட்டை குழந்தைக்குப்பத்துல இருந்து மாரியம்மா.
1: மாரியம்மாலம்மா, என்னாச்சு இவ்வளவு டவுட்டோடயே பேசுறீங்க?
0: தண்ணி குடிச்சீங்களா இல்லையா?
2: இல்ல, தண்ணி குடிச்சேன். ஆனா என் பசங்க குடிக்க மாட்டாங்க, நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன்.
1: நீங்க கவனிக்கிறீங்க சொல்றீங்க, நான் அவங்க செய்யறது இல்ல.
2: நான் கவனிப்பேன். தண்ணி என் பையன் ரெண்டாவது ஸ்கூல் கொண்டு கொண்டு கொண்டே போக மாட்டான். நான் சொல்லுவேன், தண்ணி கொண்டு போ, அது வெயிட்டா இருக்குமா, எனக்கு தூக்கிட்டு போக முடியாது.
1: நிறைய பிள்ளைங்க அது ஒண்ணுதான் சொல்லிடுறாங்க.
2: நான் வீட்டுல குடிக்கும் போதும் கவனிப்பேன், குடிங்க தண்ணி, நிறைய குடிங்க, நிறைய குடிங்க நான் சொல்லுவேன். ஆனா நான் தண்ணி நிறைய குடிப்பேன். காலையில எழுந்தோன்னே ஒரு செம்பு நிறைய தண்ணி
1: குடிச்சிருவேன். அதே மாதிரி நீங்க எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கும் காலையில குடுத்துருவீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கும்
2: இல்ல இல்ல, குடிக்க மாட்டேங்கிறாங்களே.
1: குடிக்க மாட்டேங்கிறாங்க.
0: குடிக்க மாட்டீங்க? எப்படி அப்புறம் குடிக்க வைப்பீங்க அவங்கள?
2: நான் சத்தம் போட்டுட்டே இருப்பேன், குடி குடினு. அதுக்கப்புறம் நான் சத்தம் போட்ட அப்புறம் தான் குடிப்பாங்க.
0: வெயிட்டா
2: இருக்கு.

0: ஒரு வாட்டர் கன் கொண்டு போறது பேக் வெயிட்டா இருக்கும்.
1: அப்ப என்ன பண்ணுங்க, நாலு புக் எடுத்து வச்சு பாட்டில் மட்டும் கொடுத்துருவோம். நன்றி நன்றி நிகழ்ச்சியில
0: கலந்து.
1: தண்ணி கேன் கொண்டு போறது வெயிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து கொண்டே போக
2: மாட்டேங்கிறான். இப்பதான்
1: வந்து எண்ணி எல்லாம் உங்க கூட சேர்க்காதீங்க சரியா. நான் வந்து தண்ணி எதை கொண்டு போனாலும் டியூன் பாக்ஸையும் வாட்டர் கனையும் கரெக்டா கொண்டு போயிருவேன்.
2: நாங்கள புக்ஸ் தான் எடுத்துட்டு போகல,
1: அதையும் எடுத்துருப்பேன். அது தோல்ல போட்டிருப்போம், இதை கையில பிடிச்சிட்டு போவோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், நான் நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
2: கண்ணம்மாமா
3: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேம்மா, ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்கம்மா, நீங்க கவனிப்பீங்களா?
3: குழந்தைகள் கொண்டு போறதே குடிக்காம தான் கொண்டு வராங்க பெரும்பாலும்.
2: குடுத்துட்டா
3: அது குடிக்கலைன்னா என்னென்ன ஏற்படும்? மலச்சிக்கல் ஏற்படும். நம்ம அவங்களுக்கு அதனுடைய பலன்களை நாம சொல்லி கொடுக்கணும்.
2: அதனால
3: ஒரு பாட்டில் தண்ணியே குடிச்சு காலி பண்ணிருக்கணும் பாட்டில் தண்ணி இருக்கான்னு வந்தவங்களுக்கே பேக்க
1: திறந்து சாப்பிட்டாங்களா கொடுத்த சாப்பாட்டை?
2: அம்மா அம்மாருக்கு வந்து பொதுவா எது சந்தோஷம்னா அந்த டிஃபன் பாக்ஸ் காலியா இருக்கணும், கொடுத்த தண்ணி பாட்டிலும் காலியா இருக்கணும்.
3: வெயில் காலங்கள்ல நிறைய குடிக்கணும் குழந்தைகளுக்கு. ஆனா அதனால காய்ச்சல் வரும் குடிக்காம இருந்தா. அப்புறம் மலச்சிக்கல் வரும், யூரின் ஃப்ரீயா போகாது, கடுப்பு ஏற்பட்டுருங்கிற விஷயங்களை அதுகளுக்கு விளக்கி சொல்லி கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: இந்த காலத்து குழந்தைகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும்,
2: புரியுற மாதிரி
3: வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருப்பாங்களே தவிர தண்ணி குடிக்கணும்னே அவங்களுக்கு தோணாது.
2: இடவே
3: சமயத்திலயாவது ஒரு அரை பாட்டில் தண்ணியே குடிச்சுக்கணும்.
1: சூப்பர், நன்றி
2: நன்றி.
3: சொல்லி சொல்லி தான் கொடுக்கணும்
1: குழந்தைங்க. கண்டிப்பாமா, நன்றிமா நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டே நன்றி
3: நன்றி.
1: அதாவது தண்ணிக்கு வந்து குடிக்கிறது வந்து நம்ம சொல்லதான் செய்கிறோம், பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சொல்கிறது சொல்லிட்டே இருக்கணும், எப்படியாவது உங்களை குடி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கிட்ட வந்துடலாமா?
2: பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்திலிருந்து?
1: சத்ரியன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், வாலி வரிகளில் எஸ் ஜானகி, குரலில் சுப்ரமணியன். பாடல் வந்துருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:22 நிமிடத்தில் ஸ்நேகிதே, நீங்கள் கேட்டுருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கிறோமா அப்படின்னு சொல்லி தான் தோழிகள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: இனிப்பதா இருக்கீங்க?
1: எங்க இருந்துமா? திருச்செந்தூர்ல இருந்து ராதாமா, சொல்லுங்கம்மா.
2: என் பையனும் தண்ணியே குடிக்க மாட்டான்.
1: குடிக்க மாட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க குடிக்க வைக்கிறதுக்காக? வித்தியாசமா குடிக்காங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போனா குடிச்சிடறான், வீட்டுலனா குடிக்க மாட்டேங்கிறான். அப்ப
2: உள்ள
1: டீச்சர் மேல ஒரு பயம் இருக்கு, ஆனா அம்மாட்ட கேட்டா பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிடுறாங்க.
0: அப்ப நீங்களும் டீச்சர் மாதிரி கம்போஸ்ட் குடிக்கிறியா, என்ன குடிச்சாதான் இடத்த நகரணும் அப்படின்னு ஒரு குச்சி வச்சு சொல்லணும். அழுதாலும் பரவாயில்ல, அந்த வர கண்ணீரை தண்ணீரை குடிச்சு சமன் பண்ணிக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டேங்க, நன்றி. சோ ஸ்கூல்ல குடிச்சிருந்தா வீட்டுலதான் நமக்கு வந்து பயப்பட மாட்டேங்கிறோம்.
1: எனக்கு தெரியுது, அம்மா அம்மாருக்குதான் ஒரு போராட்டமா இருக்குல்ல, டீச்சர் மேல கூட ஒரு பயம் இருக்கு. அடுத்த தோழி கூட இணைப்புல வந்துட்டாங்க, பேசிடலாம்.

0: நல்லா இருக்கிறோம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆலங்குளத்துல இருந்து
2: காயத்ரி பேசுறேன்.
1: காயத்ரி அம்மா சொல்லுங்கம்மா.
2: நான் என் பிள்ளைங்க வச்சிருக்கேன் சிஸ்டர் வேணும் மேடம்.
1: ம்,
2: தண்ணி வந்து காலையில எழுந்திரிச்சோன்னு பல்லு விளக்கணும்னு தண்ணி தான்
1: கொடுப்பேன்.
2: தண்ணி தான் அதுமே ஸ்கூலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சு விட்டுருவேன் கேனு. அதுக்கப்புறம் வந்த உடனே தண்ணி குடிச்சுதான் காபி கொடுப்பேன்.
1: நல்லதுதான்
0: தண்ணி குடிக்கலனாலும் ஒத்துக்காது, மாத்தி குடிச்சாலும் ஒத்துக்காது அப்படிங்கறது. அப்ப எங்களுடைய நாங்க வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு.
1: தண்ணிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனையாங்கிற மாதிரி இருக்கும்.
0: சரி, நம்ம நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அஞ்சலி திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் வாலி வரிகளில் பாடியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பட்டாளமே பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி, வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல் வந்து இப்ப நம்ம கேட்டு வந்துடலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: பன்னெண்டு மணி பதினொன்று மணிநேரத்தில் ஸ்நேகிதி நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி தோழிகள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கோமதி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா கோமதி.
1: நல்லா
0: இருக்கிறோமா? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, நீங்க சொல்லுங்க.
1: அதாவது இப்ப எங்க பேத்திக்கெல்லாம் நாங்க சாப்பாடு கொடுத்து விடுவோம் மேடம். அதாவது என்னன்னா, அவள்கிட்ட போவையிலே சொல்லி விடுறது உண்டு, தண்ணி அப்பப்ப குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவளும் அங்க போயிருவா, மிஸ்ஸையும் சொல்லிட்டே வந்துருவோம். அதனால அவங்க மிஸ்ஸும் பாத்துக்கிடுவாங்க. அதனால மிஸ்ஸைங்க வந்து கரெக்டா தண்ணி குடிச்சிடும், குடிச்சு கொண்டு போற வாட்டர் கேனை காலி பண்ணி
0: வந்துருவான்.
1: ஆமா, என் பேத்தி.
0: வீட்டுல எப்படி?
1: வீட்லயுமே குடிச்சுக்கிடுவாங்க சார், அப்பப்ப அவங்க அம்மா குடுத்துருவாங்க. அதெல்லாம் அதை கரெக்டா வச்சிருப்பாங்க. ஆமா, சாப்பாடு கொடுத்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் அவ கரெக்டா இருப்பாங்க.
2: விளைவு குடுக்குதுல குடிக்காம
1: விட்டுட்டோம்னா.
0: நன்றி.
2: ஆனால் நீங்கள் அந்த தலைப்பு கொடுக்கும் போதே நம்ம என்ன விஷயம்னா, தோழிகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, அம்மாமார்களாக அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய கதாபாத்திரத்தை அவங்களுடைய அந்த கேரக்டரில் கரெக்டாக இருக்கிறாங்கண்ணா. ஏய், குடிக்கணும் அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிறாங்க நிறைய அம்மாமார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்,
0: எங்கேருந்து பேசுறீங்க?
3: நல்லா
0: இருக்கிறோம். எங்கேருந்து பேசுறீங்க?
2: சாந்திமா.
3: சொல்லுங்க
2: சாந்திமா. சூப்பராக இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்கம்மா, நீங்க கவனிக்கிறீங்களா?
3: பிரிச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு பாட்டில தண்ணி கொண்டு போயிருவோம். எப்படின்னா, வீட்டாளுக்களுக்கு வேலை இருக்க கூட இல்ல. அதுக்காக அதுக்கு எங்க பிள்ளைகளுக்கும் என் மகளுக்கும் ரெண்டு

0: வீட்டுல அடைச்சு கொடுத்து விடுவேன், கொண்டு போமாவா கொண்டு போக முடியாதுவா, நீ கொண்டு போமா யார்ட்டையும் நடிகை கேட்க கூடாது, நீ குடிமா அப்படின்னு கொண்டு
1: கொடுப்பேன்.
2: சோ டீச்சர் அம்மாவே கொண்டு போகலனா
0: ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டே இருப்பேன்.
2: இல்ல சாந்திமா, டீச்சர் அம்மாவே கொண்டு போகலனா பிள்ளைங்க எப்படி கொண்டு போவாங்க?
0: பிள்ளைங்களுக்கு குடுத்து விட்டுறேன் எப்படி நாளுமே.
2: கஷ்டப்படுற மாதிரி அவசியம் இல்ல. நிறைய பேரண்ட் வந்து எங்க பிள்ளைங்க வந்து குடிச்சிடுறாங்க, ஸ்கூலுக்கு சொன்னாலும் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து கவனிச்சிக்கிறாங்க. நான்
1: சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்கூலுக்கு தண்ணி கொடுத்து விடுவோம், குடிப்பாங்க, சிலர் குடிக்காம வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து வாட்டர் கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவு குடிக்கணும்னு சொல்லி அதுல அந்த வாட்டர் கேன் எல்லாம் வந்து விக்கிறாங்க.
2: அப்படி அட்ராக்டிவ் அந்த மாதிரி பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு வந்து ஞாபகம்
1: போட்ட மாதிரி போட்டுருவாங்க. இந்த டைம்ல இது இன்டர்வெல்ல இவ்வளவு குடிக்கணும், லஞ்ச் பிரேக்ல இவ்வளவு குடிச்சிருக்கணும், திரும்ப மதியம் ஈவினிங் இன்டர்வெல்ல இவ்வளவு குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் வாட்டர் கேன்ல அந்த மாதிரி அளவு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய.
2: ஆமா, சோ அந்த மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்க பா இந்த இந்த அளவு கூட நீ குடிக்கணும்னு சொல்லும் போது அவங்க வந்து அந்த அதுக்காகவே அவங்க வந்து இந்த பழக்கப்படுத்திக்குவாங்க இல்லையா. நிறைய இன்னும் எங்க வீட்டுல எல்லாம் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்குள்ள மதியத்துக்குள்ள இந்த பாட்டில் தண்ணி ஃபுல்லாக நீ குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம குடிச்சிருக்கோமா பார்க்கறது மட்டும் இல்லை, அக்கா குடிச்சிருக்கா அதை நம்ம குடிச்சிருக்கோம், தம்பி குடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட போட்டி போட்டு அந்த கவனம் வச்சுக்கும். அது நாளடைவில் அப்படியே பழக்கமாயிடுச்சு.
1: தண்ணி குடிக்கிறது கூட போட்டியா
2: பார்த்தீங்களா, ஸ்நாக்ஸ் இருது இல்லை அதுதான்.
1: சார் நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ரமணா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், பழனி பாரதி வரி மு மேத்தா வரிகளில், உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பவதாரணி குரல்களில் சுப்பிரமணிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11 மணி 41 நிமிடத்தில் ஸ்நேகிதி, நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6ல் குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கிறோமா அப்படின்னு தான் தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இப்போ தான் இருக்கீங்க?
1: வணக்கம். எங்கேருந்துமா? தாளையத்துல இருந்து.
0: லலிதா.
1: லலிதாமா, சொல்லுங்க.
0: ஆமா, வந்துட்டு தான் இருக்கு. மதியம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: நீங்க
2: இந்த எண்ணெயில பொறிச்ச வகையில குடுத்துட்டாலும் குடுத்தாதீங்க. துவரம் வச்சு அரைச்சு வச்சு காய்கறி அவிச்சு தாளிச்சு பொடியில வச்சு குடுத்துடுங்க. அதான் நல்லது.
1: சோ தண்ணியோட சேர்த்து ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எதுவும் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. நன்றி
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டேங்க. நன்றி. சோ தண்ணி மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சில டிப்ஸ் வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: உண்மைதான். ஏன்னா என்ன பலகாரம் சாப்பிட்றப்ப சில நேரம் வந்து தண்ணி வந்து அவ்வளோ தேட மாட்டாங்களே, அந்த ஸ்நாக்ஸ் மட்டுமே போதும்னு பிள்ளைங்க இருந்துருவாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த தண்ணியை ஸ்கிப் பண்ணுறது காரணம் விளையாட்டு மும்முறும், அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ்.
0: அப்போ விளையாட்டுன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு காலையிலேயே போயிட்டு
1: சாயங்காலம் தான் வர. அதாவது லீவ் விட்டாலும் நான் பார்க்கவே முடியாது வீட்டில் அவங்க.
0: ஆனாலும் அந்த விளையாடுற டைமில் கொஞ்சம் கேப் கிடைக்க மாட்டாங்க. அப்போ தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். அப்போ எதையாவது வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது வீடு இருக்கான் தேடி தண்ணி குடிக்கிறது, அப்படி தேடி அலை.
1: அந்த ஒரு சும்பு தண்ணி வாங்கி ஷேர் பண்ணி வர எல்லோரும் குடி வச்சுக்குவோம் இல்லையா?
0: ஒரு சும்பு கிடையாது, திரும்பியும் வாங்கி வாங்கி குடிப்பாங்க நிறைய அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஸோ அந்த மாதிரி வந்து விளையாட போனாலே நம்ம அந்த மும்முரத்தில் மறந்துடுறோம் தண்ணி குடிக்கிறதுக்கு.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இப்போ தான் இருக்கீங்க?
3: வணக்கம். சினே நிகழ்ச்சியை குழந்தைத்தனமாக தொகுத்து வழங்கிறதுக்கு ஜெனிங் அந்த இடத்துக்கும் கடையம் ஞான விசேஷம்.

0: உங்களுக்கு சொல்லுது அன்பனையர் பார்க்க
1: உண்மையே சொன்னா நாம் தான் குழந்தைங்க.
2: விளையாட்டு முகத்துல தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னு வசந்தமா கேட்டு கரெக்டா வந்து நான் என்ன பண்ணுவோம் வெளியில குடத்தெடுத்து வச்சு விளையாடுறீங்களா
1: அந்த அளவுக்கு தண்ணி குடத்துல குறைஞ்சிருக்கணும் இல்ல விளையாட விட மாட்டேன்
2: வச்சிடலாம்.
1: ஓகே சரி, நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலேருந்து சந்திரபோஸ் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:50 ஸ்நேகிதி நீங்கள் சங்கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6
1: ஸோ ஸ்நேகிதியில் கேட்டிருந்தோம், உங்களுடைய குழந்தைகள் தண்ணி குடிக்கிறதை வந்து கவனிக்கிறோமா அப்படின்ற மாதிரி தோழிகள் வந்து கவனிக்கிறோம். அதாவது நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து குடிக்கலாட்டியும் பார்த்து சொல்லிவிடுவோம். அவங்க வந்து பதிலுக்கு கேள்வி கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க, குடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடுறோம் அப்படிமா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு சில டிப்ஸ் கூட சில தோழிகள் சொல்லியிருந்தாங்க, அவங்க கண் வாழி தண்ணி தூக்கி வச்சிருவோம், விளையாடுறப்போ குடிச்சிக்கோ அப்படின்னு.
0: ஆமாம்,
1: ஸோ அந்த மாதிரி
0: நம்ம நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த தோழி யார் என்ன
1: வந்துட்டாங்க.
0: சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். நலமா இருக்கிறோம்.
1: ரெண்டு பேருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கோம்மா.
1: சோ சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பிள்ளைங்க தண்ணி குடிக்கிறது கவனிக்கணும்னா, பிள்ளைகளுக்கு தூங்கி முழிக்கும் போது அந்த குழந்தை முதல்ல எந்திரிச்சு, என் பேரையும்லாம் காலையில எந்திரிச்சு நைட்டுக்கு எந்திரிக்கவே இல்லை, அப்பப்போ மேல கையெச்சு பாத்துக்கிடுவேன். அப்புறம் எந்திரிச்சு பையன் தண்ணி எதுவும் கேட்கானா என்னன்னு பாத்துக்கிட்டு காலையில எந்திரிச்சு அவன் தண்ணி பாட்டின்னு கேட்பான். காலையில எந்திரிச்சு தண்ணி குடுப்பேன். அதே மாதிரி நம்ம கை குழந்தை 6 மாசம் 7 மாசம் குழந்தையும் தண்ணி குடிக்கும் போது தண்ணி குடிக்கும் போது அதுக்குரிய எது தெரியுது, ரொம்ப நம்ம குழந்தை தண்ணி கேட்குன்னு சொல்லி நம்ம கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி எப்போதும் தண்ணி குடுக்கறது ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கணும். அதனால பிள்ளைகளுக்கு வந்து நம்ம தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும், குடிச்சாதான் அந்த உடல் நல்ல நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைகிட்ட பெரிய பிள்ளைகள்லாம் வேற ஹோட்டல்ல விளாண்டுன்னா, ஆனா பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது எம்மா தண்ணி குடிச்சிட்டு விளையாடுங்கம்மான்னு சொல்லி பக்கத்துல உள்ள பிள்ளைகளே நான் சொல்லுவேன்.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வணக்கம். அவசரமா தண்ணி
1: குடிக்க நினைக்கிறேன், குடிச்சிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து குடிக்கிறத கவனிக்கிறோமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். தொழில் வந்து கவனிக்க தான் செய்கிறாங்க. பிள்ளைங்க குடிக்கிட்டு இருக்காங்க.
0: நினைக்கிறேன். வணக்கம்.
1: வாங்க வாங்க வாங்க. யார், இங்கேருந்து? வணக்கம்.
0: சார், தண்ணி குடிக்கிறத வந்து கவனிக்கிறோமா அப்படின்னு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் ஆரம்பத்திலேயே தண்ணி குடிச்சிருந்தீங்க, இப்போ அந்த பாட்டில் தண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை காலி பண்ணிட்டீங்களா?
1: அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு.
0: நான் குடிக்கணுமா? அதை
1: கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நான் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: நீங்கள் கொஞ்சம் தானே வச்சுருக்கீங்க, இது என்ன காணாத,
1: திருப்பி பிடிச்சிக்கலாம் இல்லை தானே?
0: சரி சரி, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறத சொல்லும்போது நம்மளுமே சின்ன வயசுலேருந்து நிறையா டைமில் எவ்வளோதான் குடி

0: குடிச்சாலும் சில நேரங்களில் குடிக்க வேண்டாம், எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தாகத்தை வந்து அடக்கிலாம் வச்சு அதில் கூட போட்டி போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா?
1: ஆமாம், பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன், டேய் அரை மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம், நீ எதுவும் சாப்பிடக்கூடாது நானே சாப்பிடக்கூடாது அப்படி மாதிரி வச்சுக்குவாங்க இல்லையா பிள்ளைங்களை.
0: அந்த
1: ஸோ அந்த
0: நேரம்
1: மாதிரி
0: தான் ரொம்ப
1: வந்து
0: தண்ணி தாங்க எடுக்கும், பசி எடுக்கும், எல்லாமே வரும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், எங்கேருந்து
1: வணக்கம்.
0: பேசுறீங்க?
2: வணக்கம், பாளையம்பட்டியிலேருந்து சந்திரா பேசுகிறேன்.
1: சந்திரா
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: ஆ, நல்லா இருக்கும்
1: சந்திரா. நீங்க உங்க
2: என்னுடைய பையன் என்னன்னா, 3 வயசுல மஞ்சள் காமாலை வந்தது.
1: ம்,
2: அப்பவும் பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கறதுனால தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா அவங்கதான் சொன்னாங்க, தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கியோ அவ்வளவு சீக்கிரம் நோய் குணமாயிரும், நீ வழக்கமான சாப்பாட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு. அப்ப ஆரம்பிச்ச தண்ணி குடிக்கிற வழக்கம் 8 வயசாகுது, இப்ப வரைக்கும் அவனே தண்ணி குடிச்சிருவான்.
1: ஆரோக்கியம்னு சொல்லி வரப்ப சாப்பாடு சாப்பிட முடியும் சொல்லும் போது அவன் அதை எடுத்துக்கிறான் ஆர்வத்தோட.
2: எடுத்துக்கிட்டுதான் இப்ப விளையாட போனாலும் முதல்ல கைக்குல இருக்கிற முன்னாடி வாட்டருக்கு நிறைய தண்ணி பிடிச்சி முன்னாடி கூடையில போட்டுட்டு தான் விளையாட போவான்.
0: சூப்பர் சூப்பர்.
2: தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லாம இப்ப அவனே அவனே கத்துக்கிட்டான்.
0: தண்ணி எப்பவுமே கையில வச்சிருக்கணும், எப்பனாலும் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க.
2: தூங்கும் போது கூட 9 மணி ஆயிடுனா தானு ஜக்கு நிறைய தண்ணி பிடிச்சி தலைமாட்டில வச்சுதான் படுத்துறது.
0: தூக்கத்துல எஞ்சி குடிக்கிறது
1: பாத்தீங்களா, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு
0: உறுதியா சொல்லிரலாம்.
1: நன்றி. பார்த்தீங்கன்னா புக பிள்ளைங்க கிட்டே வந்து சில பிள்ளைங்க, அம்மா நான் ஸ்ட்ராங்கான பையன் தானே, இல்லை நான் ஸ்ட்ராங்க தானமா நான் அழகா தானமா இருக்கேன்னு கேட்பாங்க. சில பேரண்ட் அதை வச்சு அவங்கள வந்து தண்ணி குடுக்கிறதுக்கு பழக்குவாங்க. ஆமாம், நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த இந்த தண்ணி இதை குடிச்சணும், இன்றைக்கி நீ வந்து அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி விலகின அளவு குடிச்சணும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு விஷயமா சொல்லி அவங்கள பழக்கப்படுத்துவாங்க. இல்லை இந்த மாதிரி நானும் கூட பார்த்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் சந்திரா அவங்களும் சொல்லியிருந்தாங்க.
0: சரி, நம்மளும் வந்து 12:55
1: நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: சொன்னைக்கு நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் உங்களோட காற்றுகளை இணைந்திருந்தோம். நான்கள் கடையம் ஞானவில்சன்,
1: நானுங்கள் தொழில் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சி நிறைய பாடலாக பூ திரைப்படத்திலிருந்து எஸ் எஸ் குமரன் இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், மிருதுளா ஸ்ரீமதி பார்த்த சரதி குரலில் சொன்ன பாடல் வந்துட்டு இருக்குது. கேட் ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நலம்தானா?
2: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
4: ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஊட்டச்சத்துனா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்மளோட உடலுக்கு போய் சேர்ந்து மூணு முக்கியமான வேலைகளை செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, சக்தி கொடுக்கணும் அது நமக்கு. நம்ம செய்கிற அன்றாண்டு நம்மளோட வேலைகளை செய்கிறதுக்கு அதுக்கு நமக்கு சக்தி தேவை, அப்படி தானே? அந்த சக்தி வந்து நம்ம இந்த சாப்பிட்ற உணவு மூலமாக தான் நமக்கு கிடைக்கணும். அடுத்தது உடல் வளர்ச்சிக்கு உதவணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உடலில் வளர்ச்சிக்கு உதவணும். ஏதாவது உடலில் குறைபாடு ஏற்பட்டாலும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த உணவு வந்து நம்மளுக்கு உதவணும். அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கணும். அப்படி நோய் எதிர்ப்பு அதிகரிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு வந்து நோயிலிருந்து பாதுகாக்கப்படும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு மாசத்துல இதை செய்யணும், ரெண்டு மாசத்துல, மூணு மாசத்துல வந்து அது பார்த்து மிச்சவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கணும், 8 மாசத்துல 8 அடி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம உணவு மூலமா தான் அந்த வளர்ச்சி எல்லாம் நடக்கும். 11 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்குமே அவங்களோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவு எடுத்தோம், ஆரோக்கியமான உணவு எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே போஷன் பக்குவாடா ஸ்கீம், அதில் என்ன அப்படின்னா 1000 நாள் குழந்தையின் எதிர்காலம் அப்படின்ற ஒரு தீமில் இப்போ செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. 1000 நாள் குழந்தையின் எதிர்காலம். இதில் பார்த்தீங்கன்னா 85% மூளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு வந்து 6 வயசுக்குள்ளே நடந்துடும். மொதல் 1000 நாளில் குழந்தை எப்படி சாப்பிடுதோ அதை பொறுத்து அதோடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். அதனால் நம்ம அந்த மொதல் 1000 நாள் எப்படி நம்ம அந்த பிள்ளைக்கு வந்து எவ்வளோ உணவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறத கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கீம் மூலமாக வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகணும் அப்படின்னா நம்ம நல்லா ஒரு கரெக்டான ஆரோக்கியமான உணவு வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எலும்பு இப்போ பார்த்திங்கன்னா நாளடைவில் அதிகமாக நம்ம பேசுகிற வந்து சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப கீழே விழுந்தால் கூட ஃப்ராக்சர் ஆகுது, கால்சியம் சக்தி இல்லை அப்படிங்கிறது, பல் வந்து கரெக்டாக இல்லை, சீக்கிரமாகவே பல் வந்து கேவிட்டிஸ் வந்துடுது, பல்லுடைய ஆரோக்கியம் வந்து கரெக்டாக இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து குறைபாடு. இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சூரியன் கடியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வருவாங்க, இளம் வெயில்

0: இல்லை வந்து கொஞ்ச நேரம் காட்டிட்டு வருவாங்க குழந்தைய. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் கடையில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சூரிய வெளி அதில் மேலே பட்டோடனே விட்டமின் டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். வெயில் நம்ம தோலில் பட்டோடனே தான் அந்த வைட்டமின் டி வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். வைட்டமின் டி அதிகரித்தா மட்டும்தான் கால்சியம் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பால் நிறையா குடிக்கிறோம், பன்னீர் நிறையா சாப்பிட்றோம், அதாவது இவங்கெல்லாம் பால் வகைகள் கால்சியம் ரிச்சாக இருக்கிறவங்க, இவ்வளோ சாப்பிட்டுமே ஏன் எங்களோட எலும்புகள் வந்து வீக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயில்கிட்டே போயிருக்க மாட்டாங்க ரொம்ப. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஸ்க்ரீன்லேயே இருப்பாங்க, வெளியில் எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. அப்போ நம்ம வெயில் படாமல் இருக்க இருக்க என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கால்சியம் வந்து குறைபாடு ஏற்படும். இந்த கால்சியம் குறைபாடு எதனால் ஏற்படுதுன்னா, வைட்டமின் டி அவங்களுக்கு ப்ரொடியூஸே ஆகலை, பாடியில் வந்து உற்பத்தியே ஆகாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. எலும்புக்கு வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமாக நம்ம எலும்பு இருக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக நம்ம வந்து சூரிய ஒளிக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
2: நேரம் 1:05 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 நலம்தானா நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த தகவல்கள்.
1: தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் திருநெல்வேலி வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜோசிட்டால் அவர்கள்.
3: போஷான் மாதம், ஊட்டச்சத்து மாதம் அப்படிங்கக்கூடியது எதனால நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஊட்டச்சத்து நிலை, இந்திய அளவில் ஊட்டச்சத்து நிலை எப்படி இருக்கிறது, அதை எந்தெந்த மாதிரியாக நம்ம வந்து இன்னும் மெருகேற்றலாம் அப்படிங்கக்கூடிய ஒன்றுக்காகத்தான் போஷான்மா அப்படிங்கக்கூடியதே சொல்கிறோம். சாப்பிட்றது அப்படிங்கக்கூடியது அப்படிங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, உணவு வந்து நிறைய சாப்பிட்டா நம்ம ஊட்டச்சத்துள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியது பொறுப்பு கிடையாது. சரியான உணவு, சரியான அளவு, சரியான நேரத்தில், சரியான முறையில் சாப்பிடுவது தான் நல்ல ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டும், அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர நல்ல உணவு வேண்டும், நல்ல உடல் வளர்ச்சி வேண்டும், மூளை வளர்ச்சி வேண்டும், நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும், கற்றுக்கொள்ளும் திறன் வேண்டும். இத்தனைக்கும் முதல் காரணம் நம்முடைய உணவு பழக்கம். ஊட்டச்சத்து என்பது வயிறு நிரப்புவது மட்டுமல்ல, ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்குவது. கர்ப்பகாலம் முதல் 2 ஆண்டுகள் வரையுள்ள இந்த 1000 நாட்கள் மிகவும் குழந்தையின் வளர்ச்சியில் மிகவும் முக்கியமான நாட்கள். இந்நாட்களில் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து, பராமரிப்பு, வளர்ச்சிக்கான தூண்டுதல், குழந்தையின் எதிர்கால வளர்ச்சியில் பங்கு கொள்ளுதல் ஆகியவை ஊட்டச்சத்து மாதத்தின் முக்கிய நோக்கம் எனலாம். ஒரு தாயின் ஊட்டச்சத்து தான் குழந்தைக்கு அப்பெற்றோரால் செயல்படுத்தக்கூடிய முதல் முதலீடு எனலாம். குழந்தையின் ஆரோக்கியம் எப்போது தொடங்குகிறது? ஒரு குழந்தை தாயின் கருப்பையில் கருவாக உருவாகும் நாள் முதல் அந்த ஊட்டச்சத்தானது செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவேதான் கர்ப்பிணிகளை நன்றாக சாப்பிட சொல்லலாம். பருப்பு, பயிறு வகைகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பால் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், முட்டை போன்ற பல வகையான உணவுப் பொருட்களையுமே நம்ம கர்ப்பிணிகள் தங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பம் என்று தெரிந்த நாள் முதலாக அந்த பெண்ணிற்கு தேவையான இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் நிறைந்த மாத்திரைகளையும் சுகாதாரத்துறையின் மூலமாகவும் ஏனைய மருத்துவமனைகளிலும் நமது அரசும் மற்றவர்கள் மூலமாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பிணி பெண் தன்னுடைய கர்ப்பகால பரிசோதனைகளையும் முறையாக செய்யும் போதுதான் குழந்தைக்கு ஆரோக்கியமான கர்ப்பகாலத்தையும் குழந்தை பிறத்தலையும் உறுதி செய்ய முடியும். ஆரோக்கியமான தாயின் மூலம் இருந்துதான் ஆரோக்கியமான குழந்தை இவ்வுலகத்திற்கு வர இயலும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் முதல் 1000 நாட்கள் என்பது குழந்தை கருவாக உருவான நாளிலிருந்து முதல் 2 வருடங்கள் வரையும் 1000 நாட்கள் எனலாம். இந்த காலத்தில் தாய் நல்ல ஊட்டச்சத்தேற்ற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், முறையான கர்ப்பகால பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பான பிரசவம் நடப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுத்தல் உறுதி செய்தல் வேண்டும். 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலுடன் சேர்ந்த இணை உணவு, கூடுதல் உணவுகளை கொடுத்தல் வேண்டும். தொடர்ச்சியான தாய்ப்பால் குறைந்தது 2.5 வருடங்களாக

தொடர்ச்சியான தாய்ப்பால் கொடுத்தல் வேண்டும், முறையான தடுப்பூசிகளை போடுதல் வேண்டும். குழந்தைக்கு குழந்தையின் வளர்ச்சியினை கண்காணிக்க வேண்டும். குழந்தையின் அன்பான பராமரிப்பு இருந்தால் மட்டுமே அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக இவ்வுலகில் வளர இயலும். தாய்ப்பாலை குழந்தையின் முதல் தடுப்பூசி எனலாம். ஏனென்றால் குழந்தை பிறந்தவுடன் கிடைக்கக்கூடிய முதல் உணவு தாய்ப்பால். தாய்ப்பாலில் 6 மாதங்கள் வரையும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலில் அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும், தாய்ப்பாலில் 87% நீர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நோய் எதிர்ப்பு சக்திக்கான கூறுகள், என்சைம்கள், ஹார்மோன்கள், இது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் ஆலிகோசாக்கரைட்ஸ், இது எல்லாமே வந்து அந்த தாய்ப்பாலில் இருக்குது. அது மூலமாக குழந்தைக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்கும். லாக்டோஸ் இருக்கும். இந்த லாக்டோஸ் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. புரதம் குழந்தைக்கு வளர்ச்சி மற்றும் உருவாக்கத்திற்கு உதவுகிறது. கொழுப்பு குழந்தைக்கு அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் உதவுகிறது. வைட்டமின்கள், விட்டமின் ஏ, டிஇ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள். இந்த வைட்டமின்கள் குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, கண் பார்வை, எல்லா வகையான வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. தாது உப்புக்கள் குழந்தையின் எலும்பு வளர்ச்சி, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, துத்தநாகம் அனைத்துமே குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான கூறுகளாக இருக்கிறது. மற்றும் தாய்ப்பாலில் உள்ள ஐஜிஏ மற்றும் லாக்டோஃபெரின் குழந்தைக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்கள் குழந்தையின் செரிமானத்திற்கு உதவுகிறது. ஆலிகோசாக்கரைட்ஸ் குழந்தையின் குடல் நுண்ணுயிரிகள் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆகவேதான் குழந்தையின் முதல் 6 மாதங்களும் தாய்ப்பால் மட்டுமே உணவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 6 மாதத்திற்கு பிறகு இணை உணவு. குழந்தை பிறந்து முதல் 6 மாதங்களும் தாய்ப்பால், அதன் பின்னர் தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு போதுமான உணவாக இருக்காது. ஆகவேதான் குழந்தைக்கு 6 மாதங்கள் முடிந்தவுடன் இணை உணவு தொடங்க வேண்டும். அதற்காக வீட்டிலே கிடைக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தலாம். நன்கு மசித்த சாதம், பருப்பு, காய்கறிகள், கீரை வகைகள், முட்டை, பழங்கள், பயிர் வகைகள் போன்றவற்றை அந்த குழந்தையின் வயதிற்கேற்ப குழந்தைக்கு தேவையான அளவில் நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே உணவை தினமும் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு பல வகையான உணவுகளை மாற்றி மாற்றி அந்த குழந்தைகள் கொடுக்கும்போது குழந்தையும் விருப்பத்துடன் அந்த உணவை உட்கொள்ளும். வண்ணமயமான தட்டு, பல வகை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பெட்டகம் எனலாம். குழந்தையின் மூளை வளர்ச்சி. குழந்தை உணவு மட்டும் போதாது, குழந்தையின் வளர்ச்சிக்கு அன்பும் அக்கறையான ஆதரவும் விளையாட்டும் பேச்சும் தூண்டுதலும் சேர்ந்துதான் ஒரு குழந்தைக்கு முழுமையான வளர்ச்சி அளிக்கும். பெரியவர்கள் சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளுடன் பேசுங்கள், அவர்களுடன் கதை சொல்லுங்கள், பாடுங்கள், விளையாடுங்கள், குழந்தைகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள், குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்கள், குழந்தைகளின் சிறு முயற்சிகளையும் பாராட்டுங்கள். இவ்வாறு செய்யும் பொழுது நமது குழந்தையின் வளர்ச்சியை நாம் பெருமளவில் உறுதி செய்ய இயலும். குழந்தையை பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள இயலும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு அங்கன்வாடி மையம் வெறும் உணவு கொடுக்கும் இடமல்ல, ஆரம்ப கால கற்றல் நிலைக்கான ஒரு முக்கியமான இடம் எனலாம். இதுவே குழந்தையின் வளர்ச்சியை தூண்டுகிறது. அங்கன்வாடி மையங்களில் விளையாட்டின் மூலம் கற்றல், பாடல்களின் மூலம் கற்றல், கதைகளின் மூலம் கற்றல், படங்கள் மூலம் கற்றல், இவை அனைத்தும் குழந்தைக்கு பல வகையான உணர்வுகளை வெளிக்காட்ட உதவுகின்றது. இந்த உணர்வுகள் வெளிப்படும் போதுதான் குழந்தைக்கு வளர்ச்சியும் வெளிப்படுகிறது. சர்க்கரை மற்றும் எண்ணெய். இந்தியாவின் தலையாய பிரச்சனை என்று பார்க்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடு மட்டுமல்ல, அதிகமான ஊட்டச்சத்தால் ஏற்படக்கூடிய உடல் பருமனும் அதிக எடையுமே. அதிக சர்க்கரை, அதிக எண்ணெய், அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவைதான் அதிக எடை மற்றும் உடல் பரும நோய்க்கு காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் குறைந்த உடல் இயக்கம், இதுவும் உடல் பருமனுக்கு காரணமாகலாம். ஆகவேதான் அரசே சொல்கிறது, சர்க்கரையை குறைப்போம், எண்ணெயை அளவோடு பயன்படுத்துவோம், காய்கறி, கீரை, பழம், பருப்பு வகைகள், பயிர்கள் போன்ற இயற்கை உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்வோம் நமது தட்டில். வீட்டில் தயாரிக்கும் உணவே சிறந்தது. இன்றைய நாட்களில் குழந்தைகளுக்காக நம் பெற்றோர் அதிக பதப்படுத்தப்பட்ட பிஸ்கட்டுகள், சிப்ஸ், குளிர்பானங்கள், அதிக சர்க்கரை கொண்ட கேக்குகள் போன்ற உணவுகளை அதிகமாக குழந்தைகளுக்கு அளிக்கிறோம். அதற்கு பதிலாக வீட்டிலே தயாரிக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கலாம். சிறுதானிய உருண்டைகள், சத்துமாவு கஞ்சிகள் போன்ற உணவுகள், சுண்டல் வகைகள், பயிர் வகைகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், முட்டை போன்ற உணவுகளை அதிக அளவில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழலாம். நம் பாரம்பரிய உணவை நமது ஆரோக்கியத்தின் செல்வம் எனவும் கூறலாம். வளரிளம் பெண்களின் ஊட்டச்சத்து. ஒரு ஆரோக்கியமான பெண் குழந்தை நாளை ஒரு ஆரோக்கியமான தாயாக மாற முடியும். அதற்காகத்தான் பெண் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் பள்ளிகளில் கொடுக்கப்பட்டு வருகின்றது.

0: இந்த இரும்புச்சத்து மாத்திரைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இரத்த சோகையை தடுக்கும் ஒரு காரணியாக செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அக்குழந்தைகளின் உணவில் புரதம், கால்சியம், பல வகை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு வகைகள், முட்டை போன்ற அனைத்து உணவுகளையும் சேர்க்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு தேவையான வளர்ச்சியும் சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கும் அவர்களுக்கு தெளிவாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பம் என்பது ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் சேர்ந்ததுதான் குடும்பம். ஆகவே குடும்பத்தில் ஆண்களுக்கும் பங்குள்ளது என்பதைத்தான் இங்கு கூற வேண்டியிருக்கிறது. கணவர் தனது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். தன் குழந்தையின் தாய்க்கு சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தன் குழந்தையை பராமரிப்பதில் தாய்க்கு உதவியாக பங்கேற்க வேண்டும். அங்கன்வாடி நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டும். தன் குழந்தையுடன் விளையாட வேண்டும். தாய்க்கு ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் தாயின் ஓய்வினை முறையாக செலவிட அனுமதிக்க வேண்டும். ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குவதுதான் ஒரு நல்ல குடும்பத் தலைவரின் ஒட்டுமொத்த பொறுப்பாக மாறும். எவ்வளவுதான் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்டாலும் சுகாதாரம் இல்லையில் அங்கு நோய்கள்தான் பிறப்பிடமாய் இருக்க முடியும். ஆகவேதான் உணவு சாப்பிடுவதற்கு முன்னரும், குழந்தைக்கு உணவு தயாரிப்பதற்கு முன்னரும், குழந்தைக்கு உணவு கொடுப்பதற்கு முன்னரும் கைகளை கழுவ சொல்கின்றோம். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு முறை கழிவறை பயன்படுத்திய பின்னரும் சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும். சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சுத்தம் சுகாதாரமே நல்ல ஊட்டச்சத்தின் அடையாளம். வளர்ச்சியை கண்காணித்தல். குழந்தையின் ஆரோக்கியமாக இருப்பதை வெளியிலிருந்து கண்ணால் மட்டுமே பார்க்க இயலாது. அந்த குழந்தையின் எடை, உயரம், உணவு பழக்க வழக்கங்கள், உடல் மற்றும் மன வளர்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணிக்கும் போது மட்டும்தான் குழந்தையின் வளர்ச்சியை நாமும் கண்காணிக்க முடியும். ஆகவே அனைத்து பெற்றோரும் தங்கள் அருகிலுள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெறும் வளர்ச்சி கண்காணிப்பில் ஒத்துழைக்க வேண்டும். அங்கன்வாடியின் முக்கிய பங்கு. ஒரு அங்கன்வாடி மையம் அந்த கிராமத்தின் முக்கியமான ஊட்டச்சத்து மையம் எனலாம். அங்கன்வாடி பணியாளரும் உதவியாளரும் குழந்தையை கண்காணிக்கிறார்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள், பாலூட்டும் பெண்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், குழந்தையின் வளர்ச்சியை கண்காணிக்கிறார்கள், குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, வீடுதோறும் தேடி சென்று தேவையான ஆலோசனைகள் வழங்குகிறார்கள். போஷன் டிராக்கர். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ போஷன் டிராக்கர் அப்படிங்கக்கூடிய செயலியின் மூலமாக தங்கள் அங்கன்வாடி மைய பகுதியில் உள்ள அனைத்து பயனாளிகள், பணிகள் ஆகியவற்றின் தொடர்பான தகவல்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். நிறைவாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தோட்டம், ஒரு குடும்பம் ஒரு மரம், ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம். ஆகவேதான் நம் வீடுகளில் காய்கறி தோட்டத்தில் கீரை வளர்க்கலாம், முருங்கை பழமரங்கள் வளர்க்கலாம், நமக்கு தேவையான உணவுகளை காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்யலாம். சமூகத்தின் பங்கு. ஒவ்வொரு அங்கன்வாடி மைய பணியாளரும் தங்கள் பகுதியில் உள்ள குழந்தைகளை அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதை, கர்ப்பிணிகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதில், பாலூட்டும் தாய்மாரின் ஊட்டச்சத்து நிலை மேம்படுத்துவதில் முக்கியத்துவம் பங்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சுகாதார செவிலியர், சுகாதாரத்துறையில் உள்ள மருத்துவர்கள், அனைத்து பள்ளி உள்ளாட்சி அமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், பெற்றோர், சமூக தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அக்கிராமமே ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த முன்மாதிரியான கிராமமாக மாறும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு 10 உறுதிமொழிகளை நாம் மேற்கொள்ளலாம். எனது கிராமத்தில் பலவகையான ஊட்டச்சத்து நிறைந்த சத்தான உணவுகளை நாங்கள் உண்போம். முதல் 6 மாதம் எனது கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பால் கிடைப்பதை உறுதி செய்வோம். 6 மாதத்திற்கு பின் இணை உணவினை தொடங்கிடுவோம். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்காணிப்போம். சர்க்கரை, எண்ணெய், பதத்தப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆகியவற்றை உண்பதை குறைப்போம். குழந்தைகளுடன் பேசுவோம், விளையாடுவோம், கதை சொல்லுவோம். வளரிளம் பெண்களின் ஊட்டச்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பில் ஆண்களும் பங்கேற்போம். சுத்தம் சுகாதாரத்தை பேணுவோம். இறுதியாக, நமது கிராமத்தை ஊட்டச்சத்து நிறைந்த கிராமமாக மாற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் தமக்குள் உறுதியெடுப்பின் இந்தியா ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு நாடாக மாறும். ஆகவேதான் சத்தான உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், குழந்தைகளை அன்புடன் வளர்ப்போம், பெண்களின் ஊட்டச்சத்தை பாதுகாப்போம், அங்கன்வாடியை வலுப்படுத்துவோம். சத்தான உணவு ஒவ்வொரு வீட்டிலும், ஆரோக்கியமான குழந்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், வளமான இந்தியா நம் செயலிலும் சொல்லிலும்.
1: தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜோசிட்டால் அவர்கள்.

இனிய மதிய வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 1:20 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழத்தோட பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். அத்திப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பழம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் வந்து உதவுது. கால்சியம் வந்து எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து உதவுது. இதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்கள் ஏ பிசி அப்புறம் இரும்பு சத்து இது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆற்றல் எல்லாமே கொடுக்குது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமை பித்தன் வரிகளில் கே ஜே ஜேஸ்தாஸ் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஒரு மணி 25 நிமிடத்தில் நாம் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அளவில் ஆரோக்கியம் தரும் அத்திப்பழத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கதா சொல்லியிருந்தேன். தினசரி 2 அத்திப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து ரத்த உற்பத்தி வந்து அதிகமாகும், உடம்பும் நல்லா வளர்ச்சி அடையும். மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அத்தி விதைகளை சாப்பிடலாம். நாள்பட்ட மலச்சிக்கல் குணமாகணும் அப்படின்னா 2 அத்திப்பழங்களை நைட்டு நேரத்தில் சாப்பிட்டுட்டு தூங்கினா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழத்தை தினமும் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லிருந்து 4 5 பழங்களை சாப்பிட்டுட்டு பால் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் தாது வந்து விருத்தியாகும். இது மலட்டுத்தன்மை போக்கக்கூடிய ஒரு நல்ல பழம். ஆண் பெண் இருபாலருமே வந்து இந்த பழத்தை வந்து நல்லா சாப்பிடலாம். கல்லீரல் வீக்கத்தை குணமாக்குறதுக்கு அத்திப்பழங்களை வினிகரோட 1 வாரம் வரை ஊற வச்சு அதுக்கப்புறம் டெய்லி 2 பழங்களை ஒரு வேளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லீரல் வீக்கம் பிரச்சனையும் குணமாகும். நம்ம நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ஆர் பார்த்தசாரதி இசையில், வாலி வரிகளில் கே ஜே ஜெயஸ்தாஸ், எஸ் ஜானகி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 1:29 நலந்தன நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அத்தி பழத்தில் நாட்டு அத்தி, சீம அத்தி, வெள்ளை அத்தி, காட்டு அத்தி அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்குது. சீம அத்தி வந்து வெண்குஷ்டத்தை குணமாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காட்டு அத்தி பழத்தை டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்குஷ்டம், வெண்புள்ளிகள், அப்புறம் அந்த தோலினுடைய நிறமாற்றம் இது எல்லாமே குணமாகும். இதை பவுடராக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளிகள் மீது பூசணும் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து வெண்புள்ளிகள் எல்லாம் சரியாகும். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தார்.

ஒரு மணி 13 நிமிடத்தில் நலம்தரானிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழத்தை பற்றி பல தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்குறோம். உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம தினமும் வந்து அதை சாப்பிட்றப்போ ரத்த சுகை பிரச்சனையெல்லாம் சரியாகும். இந்த உலர்ந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இரும்பு சத்து தேவையோ அதில் 2% இந்த உலர்ந்த அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு வந்து கிடைக்குது. உடம்பில் ஹீமோக்ளோபின் எடுத்து செல்கிறதுக்கு இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அத்திப்பழத்தில் நார் சத்து அதிகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலோரிகளும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒரு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் 47 கலோரிகள் தான் இருக்குது. அதனால் உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அத்திப்பழத்தை வந்து சாப்பிடலாம். இதில் எந்த கலோரிகளும் எதுவும் இல்லை, கொழுப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து KV மகாதேவன் இசையில் மருதகாசி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒரு மணி 40 நிமிடத்தில் நலந்த நிகழ்ச்சி சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழத்தை பற்றின தகவல் தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அத்திப்பழத்தை பழமாக மட்டும் இல்லாமல் ஜூஸ் போட்டோ இல்லைனா உலர்ந்த பழமாக கூட நம்ம சாப்பிடலாம். உலர்ந்த பழமாக சாப்பிட்டாலும் அதில் வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. அது உலர்ந்த பழமாக சாப்பிட்றது எப்படின்னா, முதல்ல 2 அத்திப்பழங்களை ஒரு கிண்ணத்தில் 1 கப் தண்ணியில் ராத்திரி முழுக்க ஊற வைக்கணும். காலையில் எந்திரிச்சதும் அதை வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அதை வெறும் பழமாகவோ சாப்பிடலாம், இல்லைனா அது கூட பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்தோ சாப்பிடலாம். நம்மளுடைய விருப்பம் தான், நமக்கு எப்படி சாப்பிட பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வெறும் வயிற்றையோ இல்லை திராட்சை முந்திரி சேர்த்தோ சாப்பிட்டுக்கலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே இப்படி சாப்பிட்றது, அத்திப்பழத்தை சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அழகான மென்மையான சருமம் கிடைக்கிறதோட இளமையாகவும் நம்ம தோற்றம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அது முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. நிறைகுடன் திரைப்படத்திலிருந்து வி. குமார் இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன், P. சுசிலா குரல்களில்.

1:44 நடந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழம். அத்திப்பழத்துடைய பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு உணவுமே அதிகமாக சாப்பிட்றப்போ அது வந்து நமக்கு வந்து தீமையை தான் கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். அதே போல் தான் அத்திப்பழமும் அதிகமாக சாப்பிட்றப்போ ஒரு சில பக்க விளைவுகளையும் கெடுதல்களையும் நமக்கு வந்து பண்ணுறது. ஏன்னா அத்திப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழம் வந்து ஜென்ரலாகவே வந்து உடம்பு சூட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு நாக்கு அப்புறம் வாயிலையுமே வந்து உடம்பு சூட்டினால புண்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலர்ந்த அத்திப்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரையுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு அத்திப்பழம் வந்து ஒவ்வாமை ஏற்படுது, அதாவது அலர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு தோல் அரிப்பு அப்புறம் சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் அத்திப்பழம் சாப்பிட்றப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், கே ஜமுனாராணி குரலில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

1 மணி 50 நிமிடத்தில் நடந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி இருந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அத்திப்பழத்தின் நன்மைகள் பற்றி பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் அதில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அது நம்ம உடலுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட, நமக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் தான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வல்லவனு கொல்வன் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில் கண்ணதாசன் மற்றும் பஞ்சரட்சன் அவர்களின் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் சுப்பிரமணியன் பாடல் வந்துருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

அடி அழகே மாங்கனியின் சுவை பெறுவே தென் கொண்டு வா வா வா வா வா கண்ட

1 மணி 56 நிமிடத்தில் நலம்தானா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நேர்களே, நிறைவு பெற்றது நலம்தானா. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக பந்தபாசம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், மாயவநாதன் வரிகளில் ஜே பி சந்திரபாபு குரலில் சுப்பிரன. பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 2:01 ஆயிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். எப்போவுமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைம் ஆசைப்படுவோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொம்மைகள் பிடிக்கும், நமக்கு வந்து ஐஸ்கிரீம் விளையாட்டு பொருட்கள் நமக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லைங்களா. ஆனால் அது எதையுமே நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு கையில் கிடைக்காது. எல்லாத்துக்குமே நம்ம போராடி தான் ஆகணுங்கிறத சிறு பிள்ளையிலேருந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம். இதையும் எப்படி சொல்ல நினைக்கிறீங்களா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் ஈஸியாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாகணும். ஆவாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் எடுத்து 9443364794 அப்படிங்கிற எண்களுக்கு, அதாவது 9444336074 அப்படிங்கிற நம்ம எஃப்எம் ரெயின்போவுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடணும். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம பண்பலையில் வளம் வர நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களை வழங்குறதுக்காக நானும் ரொம்ப ஆசையாக காத்திருக்கிறேன். அந்த வகையில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மாரி, சிவநாடனூர்லேருந்து சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

ஒரு நிஜமான வெற்றி எப்போ இருக்குது அப்படின்னா, நம்ம நினச்சதை கண்டிப்பாக வந்து அடையிற வரைக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் நினச்ச பாடல்களை பண்பலையில் கேட்குற வரைக்கும் மெசேஜ் பண்ணிடுறதை நிறுத்திடாதீங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9443607944 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. கண்ணன் ராணி உடையாமொழியிலிருந்து பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாடல் வந்துட்டு கேட்டு இணைச்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: ரெண்டு மணி 16 நிமிடமாக இருக்குது, கேட்டுட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கு நேரு பாடல்களில் நேகல உங்களுடைய விற்பாடலை கேட்டு ரசிச்சிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தியாகராஜ நகர்லேருந்து ஹர்ஷினி குருவி திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விற்பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடல் இதோ காட்சிகளில் கேட்டு இணைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2:21 ஆகிட்டிருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கோ நேர் விற்பாடகள்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலேருந்து எஸ் நிஷா, தாய் மனசு திரைப்படத்துலேருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அணிச்சிருங்க.
1: தொண்டையில தான் நினைச்சி

2:23 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கு நேரு பாடல்கள் நேகளுடைய விருப்பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. தேனியிலேருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவி முருகன் இவங்களுடைய விருப்ப பாடல். வீரா திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:30 ஆகிட்டிருக்குது. கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். உங்களுடைய மனசுக்கு விருப்பமான பாடல்களை பண்பலையில் கேட்டு ரசிக்கும் நினச்சிங்கன்னா நீங்களும் கூட உங்கள் மொபைல் எடுத்து 9443363704 அதாவது 9444-3607-94 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர் செல்வி, காதலர் தினம் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இருந்துட்டுருக்கு, இணைஞ்சிருங்க.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

மணி 38 நிமிடமாக இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை தூத்துக்குடியிலிருந்து ஜெரேமியா, முப்பொழுதும் முன் கற்பனைகள் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

2:44 ஆயிட்டிருக்குது. கேட்டுட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கோ நேர்விப்பு பாடல்கள். அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க வேப்பங்கோட்டையிலேருந்து செல்வி, உமா, கற்பகம், நவீன், ராசு இவங்களுடைய விருப்ப பாடல் மாநகர காவல் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் கேட்டே நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 49 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.6.

நேரம் 2:54 ஆயிட்டிருக்குது. குக்கு நேரு பாடல்களுடைய நிறைய பகுதிக்கு நாமளும் வந்துட்டோம். நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மம்சாபுரத்துலேருந்து மீனா பாசப்பறவைகள் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. நீங்களே இன்றைக்கி நிறைய நேரம் உங்களுடைய விற்பாடில் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் கே சந்திரசேகர் பார்த்திவன், நாசிரியத்துலேருந்து ராஜேஸ்வரன், அஜய், சந்தோஷ், ஆரியங்காவிலேருந்து கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், இந்திரா, வாக்கியலட்சுமி, அம்பாசமுத்திரத்துலேருந்து ஆறுமுகசாமி, கீழே விளாத்திக்குளத்துலேருந்து சிவபாலா, விஜய், பூங்கனி, தென்காசியிலேருந்து குத்தாலிங்கம், வீரபாண்டி புலிக்குளத்துலேருந்து மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, சதீஷ்குமார், குருமலாப்பேரியிலேருந்து சந்திரகலா, சந்தோஷ், கார்த்திகேயன், வீரநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், மயிலாடுதுறையிலேருந்து கே சுப்பிரமணியன், ஈரோட்லேருந்து அக்பர், நிஷா, சகில், அமீரா ஃபாத்திமா, கடங்கநேரியிலேருந்து கண்ணன் சுமதி, ஈரோட்லேருந்து நம்ம அவங்களுடைய பேர் நம்ம வாசிச்சோம்லையே, அதே போல் உடையாம்பலியிலேருந்து அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனிஷ், ஊர்மேல் அழகியோன்லேருந்து பத்மாவதி, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், தூத்துக்குடியிலேருந்து சி சீதாலட்சுமி, இவங்க எல்லாருமே விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நன்றியும் பாட்டுகளையும் சொல்லிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் அதிகபட்சமாகவே ஒரு 8 சாங்லேருந்து 10 சாங் கிட்ட போகலான்னு அந்த மாதிரி நேர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து போட்டிருக்கோம். ஆனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக குக்கு நேரு பாடல்களை உங்களுடைய பாடல் வளம் வரும். நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு கேட்டுச்சிருங்க. நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். பாடலை தொடர்ந்து சேச்சிருக்கோம் சென்னை அஞ்சல் 3 மணிக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாயவிலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களை கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 3:03 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில திரை சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதிலளிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256112 மற்றும் 0462256113 என்ற எண்களை அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: பாடல் என்ன அப்படிங்கறத?

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்ல இல்ல
0: இல்ல.
1: கண்டிப்பா.
0: சரி, இது வந்து உள்ளம் கொள்ளை போகுதே அந்த படம்,
1: உள்ள ஆமா
0: புயலே புயலே அந்த நீங்க படம் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டீங்க, பட் வந்து படம் பேரை மட்டும் தெரியல அப்படின்னு. நன்றி, நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். நலமா இருக்கிறோம். உங்களுக்கான பாடல பிளே பண்ணிடலாமா? கண்டுபிடிச்சிங்களா? நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. நேர்களே, நம்ம நீங்கள் சந்தி ஒரு பாடல் கேட்டு வரப்புறம். நான் அவனிலை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் பா விஜய் பாடல் வரிகளில் ஜெயதேவ், சங்கீதா ராஜேஸ்வரன், மேகா ரம்யா இவர்களின் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொரு டைம் கொடுங்க.
0: இன்னொரு அப்ளை பண்ணிடுவோம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஒரே ஒரு தடவை உங்களுக்கு

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 3:13 திரையரவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு திரை சம்மந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் தென்காசி மாவட்டம் பூதாங்குளத்துலேருந்து முத்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமாக இருக்கிறோம் முத்து, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க. உங்களையும் பேசி ரொம்ப நாளா ஆச்சு.
0: ஆமாம், சரி, உங்களுக்கான பாடல் என்ன பார்த்துருவோமா?
1: ஆ, போடுங்க
0: சார். நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். இதனுடைய பாடல் ஆசிரியர் யாருன்னு நீங்கள் சொல்லணும். ரொம்ப ஈஸி தான், ஏன்னா அந்த பாட்டிலே வந்து வந்திருக்கும் அவரை பற்றி.
1: சரி, போடுங்க.
0: இந்த பாடம் கேட்டோன்னே இங்கே சொல்லிடலாம், ஓகேவா? யாரும் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமா, அந்த படத்திலே அவர் தான் நடிச்சிருப்பாரு. படம்
0: நடிச்சிருப்பா? இல்ல இல்ல இல்ல, இந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு இடத்துல அவரை பத்தி வந்திருக்கும், அவருடைய பேர்ல இந்த பாடல் வந்திருக்கும்.
1: அப்படின்னு வருமா அந்த படம்?
0: இல்ல இல்ல இல்ல, அந்த படம் இல்ல. இது
1: சரியா கெக் பண்ண தெரியலையே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து.
0: நன்றி நன்றி மத்த நிகழ்ச்சியில் கலந்துட்டேங்க.
1: நன்றி சார், நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? ம், சொல்லுங்கம்மா. இந்த இப்போ ஒரு பாடல் ப்ளே பண்ணனது யார? பாடலாசிரியர் யாரும் கண்டுபிடிச்சிங்களா?
2: கவிஞர் பாடுவாங்க.
0: யாரும் தெரிஞ்சதா? ஆமா, ஆல்ரெடி இந்த பாட்டுல ஒரு இடத்துல அவரை பத்தி பேர் வந்திருக்கும். இந்த இடத்துல இல்ல, இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கும் போதே அவரை பத்தி தான் வந்திருக்கும் ஆரம்பத்துல.
2: புரியல
0: சார். நன்றி, நன்றி, நிகழ்ச்சியாக வந்துட்டேங்க. நன்றி.

ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வர போகிறோம். தொடரி திரைப்படத்திலிருந்து இமானி செயல் யுகபாரதி வரிகளில் ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் குரலில் சுப்பிரணம். பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நிலை பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமத்திலிருந்து கோமு.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமத்திலிருந்து கோமு.
0: சார், இந்த ஒரு பாடல் பிளே பண்றது என்ன பாட்டு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: அந்த பாட்டு படம் தெரியல சார்.
0: படம் வந்து தெரியலையா? ஜெமினி. சார் நன்றி, சார் நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துட்டேங்க. நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பாடல் பிளே பண்றது என்ன பாடல் கண்டுபிடிக்கலாமா?

0: படிச்சிட்டீங்களா?
1: கமல் படம் மாதிரி இருக்கு.
0: கமல் படம் தான். அது என்ன படம்? அவருடைய வாய்ஸ் தான் வந்தது.
1: கமல் படம் தானே?
0: அம்மா
1: சம்மல் ஏதோ பொம்மல்.
0: ஆ
1: சம்மல் பொம்மல் எப்படின்னு ஒரு படம்.
0: இல்லை இல்லை இல்லை, அந்த படம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வந்த படம் தான் இதுவோ அதுவும். கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டீங்க. இன்னொரு தடவை கேட்குறீங்களா?
1: ஆ

0: இப்போ கண்டுபிடிச்சிங்களா?
1: தென்னாலி
0: தெனாலி இல்லையே, இது வந்து
1: இல்லையே.
0: பஞ்சதந்திர மூவி.
1: ஆ
0: நன்றி மா, நன்றி, நிகழ்ச்சியில்
1: நன்றி
0: கலந்துட்டதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வந்து ரம்மி படத்தில் வந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. இமான் இசையில், யுகபாரதி வரிகளில், அபய் பூர்ணிமா சதீஷ் குரல்களில்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

3 மணி 21 நிமிடத்தில் கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேர்களே, திரையறிவி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். இனி கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT இன்னும் சில நொடிகளில்.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன.

என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி

மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகருக்கு உட்பட்ட 11 இடங்களில் பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மீண்டும் ஒரு உற்சாகமான கொண்டாட்டமான குதூகலமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம் நேர்களே. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 மற்றும் பண்பலை 102.2 ஒளிபரப்பு. 4:03 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் பொதிய தும்பி. பொதிய தும்பி நிகழ்ச்சியில் உங்களோட விளையாட காட்சல்களை இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்.
1: நான் உஷா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் வில்சன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொதிய தும்பி விளையாட வந்திருக்கேன். நீங்க எடுத்திருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா பரபரப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, நேர்கள்லாம் எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கறது.
1: எதுக்கு பயப்படணும், பயப்படலாம் கூடாது, சும்மா ஜாலியா
0: இல்ல உங்க க்வெஸ்சன் பாக்கும்போது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வேற ஒண்ணு
1: இல்ல,
0: நானும் பயப்பட மாட்டேனா யார் சொன்னா?
1: அப்படியா, பயப்பட மாட்டீங்களா?
0: ஓகே சரி, நேர்களை நீங்களும்
1: அப்ப நேர்கள் பயப்படுவாங்கன்னு சொல்றீங்களா நீங்க?
0: நான் இந்த வம்புக்கு நான் வரல. அவங்க கேக்குற க்வெஸ்சன்ல தெரிய யார் பயப்படும்
1: யார் பயப்படும், அது கரெக்ட்.
0: ஓகே நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு புதிய தும்பி கேம்ஸில் விளையாடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 04226256133 மற்றும் 04226256133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், இனிப்பதா இருக்கீங்க?
1: இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம் வணக்கம், நீங்க இருக்கீங்க?
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ, நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து யாழினி பேசுறேன்.
1: யாழினி பேசுறீங்க, ஓகே சரி. கேள்வி கேக்குறீங்களா நீங்க யாழினி?
2: நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க.
1: சரி, உங்களோட இனிப்பு வந்து கொஞ்சம் சரியா இல்ல, தள்ளி வந்துறீங்களா ரேடியோல இருந்து?
2: ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டேன்.
0: இப்போதான் கிளியரா இருக்கு.
1: இப்போதான் கிளியரா இருக்கு.
2: சரி
1: சரி, ஓகே. நீங்க கேப்பீங்களா வில்சன்?
0: நான் கேக்கணுமா?
1: யாழ் நீ ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்களா? நீங்க தான் கேக்கணுமா?
0: சரி, என்கிட்ட தான் கேள்வி கேக்கணுமா இல்ல உஷா கிட்ட கேட்க போறீங்களா?
1: வில்சன் கேக்கட்டேனே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்சன் வந்திருக்காங்க.
0: சரி, நான் ரொம்ப ஈஸியா வந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அதாவது எந்த காட்லயுமே கிடைக்காத ஒரு பூச்சி இருக்கு, அது என்ன பூச்சின்னு தெரியுமா?
2: பன்னாம்பூச்சி.
0: நான் தான் சொன்னேன்ல ஈஸியா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, முதல்ல இருந்தனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆரம்பிச்சிருக்கேன்.
1: அது பதில் சொன்னனோனியோ எப்படி மாத்திரா இருப்ப பாத்தீங்களா யாழ்னி?
0: நான் கேக்கும்போது என்ன சொன்னேன், ஈஸியா ஆரம்பிக்கிறேன்னு தான் சொன்னேன். அதனால டைமர் கூட போடாம இருந்தேன்.
1: இப்ப பாருங்க யாழ்னி வருவாங்க பாருங்க. சொல்லுங்க யாழ்னி நீங்க.
2: ஓகே,
0: இதே மாதிரி எனக்கு ஈஸியா கேக்கணும்.
2: 26 எழுதி இருக்கல?
0: ஆமா,
2: அதுல ஏபிஏ மட்டும் அலெக்ஸா தூக்கி பிச்சுக்குள்ள வச்சா என்ன ஆகும்?
0: வரமாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சா ஏபிஏ மட்டும் வைக்கணுமா? சரி ஓகே, தெரியல, நீங்களே சொல்லுங்க.
2: அதாவது

0: ஜிலேபி ஆகுமா?
1: ஓ,
0: ஆமா,
1: ஜில்லேபி. ஜில்லேபி, ஜிலேபி.
0: ஜில்லேபி. ஐயோ பா. சூப்பர் யாழினி.
1: சூப்பர் யாழினி, உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருவோம்.
0: ஓகே,
1: நன்றி,
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதற்கு நன்றி.
0: இப்ப 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்களா யாழினி?
1: ஆமா, 2 பாயிண்ட்.
0: சூப்பர். நீங்க ஈஸியான கேள்வியா கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நான் சொல்லிட்டு தானே கேட்டேன், ரொம்ப ஈஸியா கேக்குறேன் முதல் கேள்வி அப்படின்னு. இனிமே அடுத்தடுத்து கேட்கும் போதெல்லாம் இப்படி எதிர்பார்க்க முடியாது. அப்ப நான் ரொம்ப
0: டெரர் ஆயிடுவாரு வில்சன்,
1: ரொம்ப உக்கரமா இருப்பேன். சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துருமா? சொல்லுங்க, என்ன பாடல்
0: கேட்டு? ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில, ஹிப்ஹாப் தமிழா சுதர்ஷன் அசோக் பாடிய பாடல் மீசைய முறுக்கு திரைப்படத்திலிருந்து.

0: 4 மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க புதிய தூமி நிகழ்ச்சி தான் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். இப்போ நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்.
1: எதுக்கு
0: ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: நான் எனக்கு கேள்வி அதுக்காக ஜாலியாக இருக்க போகிறீங்களா நீங்கள்?
0: நம்ம நிகழ்ச்சியில் இப்போ இந்த எண்ணெயர் வந்திருக்கா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் மேடம். குருமலா பேரி பத்திரங்களா?
0: குரும்பலாபரி சந்திரகலா.
1: சந்திரகலா, நான் உங்ககிட்ட பேசினதே இல்ல.
2: உங்களுக்கு
1: வந்து ஜீன்ஸ் படம் இருக்குல்ல, ஜீன்ஸ் படத்துல ராதிகாவோட டயலாக் ஒண்ணு, சரிங்களா? உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கியார

0: தண்ணி இறைச்சி ஊத்து, நான் மூஞ்ச கழுவணும், சோடாவை அவங்களே போய் வாங்க சொல்லு, இவ்வளவுதான்.
1: ரொம்ப லென்த்தா போகுறீங்க.
0: இந்த டயலாக் படம் பார்த்திருப்பீங்களா, சூப்பரா இருக்கும், பேசுங்க, ட்ரை பண்ணுங்க. கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கியார தெரியுமோ? போதும்.
1: உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கியார தெரியுமோ?
0: அவ்வளவுதான், சூப்பர். இன்னொருத்தர ட்ரை பண்ணுங்க பாக்கலாம்.
1: உனக்கு ஆடு வாங்கியது தரு,
0: ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கியார தெரியுமோ?
1: ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கியார தெரியுமோ?
0: சரி சந்திரகலா, நீங்க கேள்வி கேக்குறீங்களா?
1: நான் கேக்கட்டுமா?
2: கஷ்டமா கேக்கணும். சரியா,
0: கஷ்டமா கேட்க கூடாது.
1: வாத்து
0: சேத்துக்குள்ள
1: விழுந்தா என்னவாகும்?
0: வாத்து சேத்துக்குள்ள விழுந்தா சேர் ஆயிருமா?
1: பக்கத்துல வந்துட்டீங்க.
0: அரிக்குமா?
1: இல்ல இல்ல இல்ல.
0: இன்னும் பக்கத்துல வந்துட்டேன்னு வேற சொல்லிட்டீங்க, தெரிய மாட்டேங்குதே எனக்கு. பாத்தீங்களா, நானும் சொல்ல வந்துட்டேன். சூப்பர் சந்திரகலா,
2: பரவாயில்ல, உங்களை இவ்வளவு நேரம் யோசிக்க வச்சிட்டாங்களா, அதுவே போதும்.
0: ஐயப்பா, இதுல இவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்களேன், சிரிப்போம்மா.
2: சரி, இப்ப யாருக்கு மதிப்பெண் இதுல?
0: யாருக்கு மதிப்பெண்? சந்திரகலாக்கே குடுத்துற வேண்டியதுதான்.
2: அவங்களும் தான் கொடுக்கணும் கண்டிப்பா.
0: ஹலோ, நான் கடைசியில சொல்லிட்டல்ல.
2: சரி ஓகே, சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா நிகழ்ச்சியில. இப்ப என்ன பாடல் வரப்போகுது?
0: ஏ ஆர் ரஹ்மானோட இசையில, தாமரையோட வரிகள்ல, விஜய் பிரகாஷ், சுசன்னே டி லெமெலோ, பிளேஸ் அவங்க எல்லாம் பாடி இருக்கிறாங்க. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

0: நான்மணி 2 நிமிடத்தில் புதிய துமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். ஸோ நேயர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: எனக்கு பதில் தெரியலன்னொன்னையும் வில்சனுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தார் இப்போ பாட்டு முழுக்க.
0: ஆமாம், இப்போ நான் கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு பதில் தெரியல பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி
1: நீங்கள் அதை தான் நேர்கள்ட்டையும் கேட்க
0: யாரும் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எங்க பேசுறீங்க?
2: நான் சுத்தியாபுரத்துல இருந்து ராசாஜி பேசுறேன்.
1: ராசாத்தியம்மா.
2: ராசாத்தியம்மா பேசுறேன்.
0: சரிம்மா, நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கவா?
2: நான் கேக்க. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: ஆ, சூப்பரா
1: இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கோம்.
1: ஓகே ராசாத்தியம்மா, கேளுங்க. கஷ்டமா கேளுங்க ராசாத்தியம்மா.
0: ஈஸியா கேளுங்க. ஈஸியா கேளுங்க.
1: கஷ்டமா கேளுங்க.
2: கஷ்டமா கேட்கணுமா?
0: ஈஸியா கேளுங்க.
2: சொல்லுங்க. யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச.
1: சரி போதும், நீங்க சொல்றீங்க.
0: நான் தான 10 தடவை சொல்லணும்.
1: இருங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா டைம் போட்டுப்பாங்க.
2: 10 தடவை சொல்லணும்.
0: ஓகே, ஆரம்பிக்கவா? யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை.

0: யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை,
1: இப்படி இப்படி ஈஸியா கேட்கலாமா?
0: சொன்ன மாதிரியே ஈஸியா கேட்டீங்க, ரொம்ப நன்றிமா. சரி நான் இப்போ கேக்குறேன்
2: உங்களுக்கு.
0: ஒரு ரூம்ல வந்து 5 மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, அதுல 2 மெழுகுவத்தி அணைச்சாச்சு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்ல எத்தனை மெழுகுவத்தி இருக்கும்?
2: 3 மெழுகுவத்தி இருக்கும்.
0: 3 மெழுகுவத்தி எப்படி இருக்கும்?
2: 5 மெழுகுவத்தி இருக்கும்.
0: ரெண்டுமே தப்புமா. 2 மெழுகுவத்தி அணைச்சோம்னா அந்த 2 மெழுகுவத்தி தான் இருக்கும்.
1: 3 மெழுகுவத்தி எரிஞ்சிருக்கும்ல? 3 மெழுகுவத்தி இருக்கும்ல,
0: அதான் எரிஞ்சிரும்ல.
2: நன்றி.
0: எனக்கு ஒரு மதிப்பெண்
1: கொடுத்துட்டாங்க,
0: நீங்களும் பதில் சொல்லல. இந்த மாதிரி தான் அந்த கேள்வி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க யார் அன்னைக்கு ரொம்ப ஈஸியா வந்து கேட்டுட்டேன்னு
1: நினைக்கிறீங்க?
0: அவங்க பாவம் பார்த்து கொஞ்சம் ஈஸியா கேட்டுக்கலாம்.
1: அவங்க கேட்டது ஈஸியான கேள்வி தான், நம்ம யோசிச்சிருந்தேன்னா சொல்லிருக்கலாம்.
0: நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் சரி. ஓகே, நம்ம நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? என்ன பாடல் வரப்போது?
1: யுவன் சங்கர் ராஜா இசையில ஹரிஹரன், மாணிக்க விநாயகம், சுஜாதா பாடிய பாடல் பாப்கார்ன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துருங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 4:10 கேட்டுட்ருக்கீங்க புதிய தும்பி நிகழ்ச்சி தான். மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
2: நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கு.
1: வேற பாட்டு வேற பாட்டு.
3: ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாரு எங்க இருந்து சொல்லணுமா? வில்சிலுக்கு
0: சொல்லிருங்க.
3: மண்ணையும் பொன்னாக்குல இருந்து கார் ஊர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: கிருஷ்ணன் யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு இல்ல. கண்டிப்பா உஷாக்கிட்ட நீங்க கேட்கணும்.
1: சரி கேளுங்க கிருஷ்ணன் சார். இல்ல நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட்.
3: இல்ல நீங்களே கேளுங்கமா.
1: நானே கேட்கணுமா? சரி. உங்களுக்கு ஒரு இது ப்ளே பண்ணுவாங்க பாட்டு. அதுல மூணு பாட்டு இருக்கும். அந்த மூணு பாட்டுல மூணு பாட்டுமே நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த பாட்டு வந்து ஃபாஸ்டா இருக்கும்.
3: எப்படிமா?
1: வேகமா உப்போகும் அந்த பாட்டு.
3: அத கண்டுபிடிக்கணுமா?
1: சரிங்களா.
3: சரி.

0: இத்தனை நாள் உண்டு சித்திரமே இப்பொழுது மௌனமே நானோ மின்னலிர மின்னிட்டு கண்ணரை வாக்கிட்டு விட்டு மாலுமே நானோ நாளும் இந்த காலம் நாளாடி போனா.
1: கிருஷ்ணன் சார்
2: லைன்ல இருக்குமா? கடகடான்னு ஓடுது.
1: கடகடா

0: ஓடுது. சரி, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? மூணு பாட்டு இருக்கு அதுல.
1: ஆனா அதுல ஒரு பாட்டு ஏசாஸ் பாட்டு மாதிரி இருந்துச்சு.
0: என்ன பாட்டு?
1: இதோ
2: ஏசாஸ் பாட்டை கண்டுபிடிச்சாச்சு, பாட்டை கண்டுபிடிக்க முடியலையா?
1: அதான் பாடினது குரலை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா என்ன பாட்டுன்னு தெரிய மாட்டேங்குமா.
0: மூணு பாட்டு இருக்கே.
1: அதான் மூணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நூறுல ஒன்னாலும் கண்டுபிடிச்சா 175 ஓடுது.
0: கண்டுபிடிக்க முடியலையா? சரி, இன்னொருத்தர் பிளே பண்ணலாமா?
1: ஆ சரிம்மா.
0: சரி ஓகே. ஆ

0: கிருஷ்ணன் சார், அது கடைசி பாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: இல்லமா இல்லமா, அவர் பாட்டு குரல் மட்டும் தெரியுது.
0: கடைசி பாட்டு என் இனிய பொன்னிலாவே.
1: பொன்னிலாவே
2: அதுதான் கடைசி பாட்டுங்க. என் இனிய பொன்னிலாவே
0: மூடு பனி திரைப்படத்துல இருந்து.
1: என் இனிய
0: பொன்னிலாவே பொன்னிலவின் கனாவே அப்படின்னு வரும்ல அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு என்னது? சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு சிறகு முளைத்தது.
1: ஒரு சிறகு முளைத்தது. ரெண்டாவது மாதிரி போட்டேனே, எப்படி ஈஸியா கண்டுபிடிப்பேன்.
2: அதுதான் போட்டுச்சு.
0: அதுதான் அதுதான் போட்டுச்சு. ரெண்டாவது பாட்டு வந்து அன்பே வா அருகிலே. கிளி பேச்சு கேட்க வா திரைப்படத்துல இருந்து. ரைட்டா, சரி நீங்க கேக்குறீங்களா?
1: இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ரெண்டு வரியா பாட்டு படிக்கணும்.
0: ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க?
1: நீ நான் வேற ஏதாவது வசனம் கொண்டு வந்தா நீ பாட்டு போட்டனால படிச்ச பாட்டே திரும்ப வரக்கூடாது.
0: படிச்ச பாட்டே திரும்ப வரக்கூடாதா?
1: ஆமா, ரெண்டு ரெண்டு வரி நீ என்ன பாட்டுனாலும் படிக்கலாம். எத்தனை பாட்டு படிக்கணும்னு பாக்கணும். இல்ல நான் ஒரு பாட்டு படிக்க, நீங்க படிக்க, அப்படியே மாத்தி படிக்கலாம்.
0: சரி, நான் இப்பவே இந்த மூணு பாட்டையும் படிச்சிடுறேன். சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, அன்பே வா அருகிலே, என் இனிய பொன்னிலாவே, மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு. வேற என்ன பாட்டு? தங்கத்தாமரை மகளை வாழகே. இப்படி கவுண்டர் கொடுத்தா அப்புறம் எப்படி வரும்?
2: பாடும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது.
0: சரிங்களா, போதுமா?
1: போர்மா, வெரி குட். சொன்னேன்னு தெரியுமாமா,
2: என்ன பாடல்?
0: பவதார் நீ முருகன் பாடி இருக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில, தீனா திரைப்படத்துல இருந்து.

0: 4 மணி 40 நிமிடத்தில் கேட்டிருக்கீங்க புதிய தும்பி நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலந்துக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்கிருந்து?
2: நல்லா
1: இருக்கோம். நீங்க? முருகன். எங்கிருந்து?
0: மேலச்சேவல். சரி, நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? நாங்க தான் கேட்கணுமா? இப்போவும் ஒரு தடவை கேட்டு தடவை பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை நாங்களே கேட்கவா?
1: சரி, கேக்குறாங்க உங்களுக்கு கேள்வி.
0: ராணின்னு ஒரு பொண்ணு.

0: கொடுத்துக்கிறா, ஓகேவா?
1: ராணியா.
0: அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க.
1: சரி.
0: முத குழந்தை பேரு அருண், ரெண்டாவது குழந்தை பேரு தருண்,
1: சரி.
0: மூணாவது குழந்தை பேரு வருண். அப்ப நாலாவது குழந்தை பேர் என்னது?
1: ராணியா.
0: சூப்பர் சூப்பர், ராணி தான். அதை யோசிச்சு இவ்வளோ சொல்லிருக்கீங்களா? சரி, நீங்க என்ன கேட்க போறீங்க? இதே மாதிரி ஈஸியா கேட்டீங்கன்னா நல்லது.
2: ஏதாவது ஒரு கம்பு ஏதாவது இருந்ததுன்னா வில்சன் மண்டல போட்டு.
0: ஆமா,
1: யானைக்கு பானைக்கு
0: ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
2: யானை பானைக்கு ஒரு எழுத்து வித்தியாசமா
0: சார்? அப்படியும் சொல்லாம்லா, இல்லன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி
2: இதுக்கு அடிச்சோக்கு அப்படித்தானே சார்? ம், அப்படி யோசிங்க.
0: யானை மேல பானை வைக்கலாம், பானைக்குள்ள யானை வைக்க முடியாது. இல்லம்மாங்க, அதுவும்
2: இல்ல, அதான் கரெக்ட்.
0: அப்படித்தானே?
1: இல்ல சார்,
0: அதுவும் இல்ல. சொன்னா வேற என்ன பெருசா வச்சிருக்காங்க சார்? சொல்லுங்க நீங்களே.
2: சரி சார்.
1: வாயிருக்கு சாப்பிடும், பானைக்கு வாயிருக்கு சாப்பிடாது.
2: ஓஹோ,
0: சொன்னேன்ல ஏதாவது வச்சிருப்பாங்க.
2: நீங்க ராணி கேட்ட மாதிரி அவங்க இப்ப கேட்டிருக்காங்க. நன்றி சார்,
0: நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டு
1: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி.
2: யானைக்கு வானர் வாயிருக்கு, பானைக்கு வாயிருக்கு,
0: யானைக்கும் வாயிருக்கு, பானைக்கு வாயிருக்கு. யானை வாயில சாப்பிடுது, பானை சாப்பிடல.
2: சாப்பிடல,
0: பானைதான் சாப்பிடுதுல. உள்ள போடுறத அப்படி வச்சிருக்குதுல சேர்த்து.
2: என்னது
0: உள்ள ஏதோ வச்சாலும்
2: பானையா?
0: தண்ணியோ இல்ல சாப்பிட ஏதோ வச்சிருந்தாலும்
2: அது பானை சாப்பிடல, நம்ம தான் சாப்பிடுறோம்.
0: நம்ம சாப்பிடறதா வச்சிருக்கலாம் அப்படிதுன்னு.
2: ஐயோ, இவர் அதுக்கு மேல கடிக்கிறாரு. ஒரு பாடல் கேட்டுலாம் நேயர்களே.
0: என்ன பாட்டு?
2: இளையராஜா ரோஷினி பாடிய பாடல், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில, பட்டியல் திரைப்படத்துல இருந்து.

0: 4:47 பொது எதுமே நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நேர்களாக ரொம்பவே சூப்பராக கலந்துக்கிட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லி
1: மாதிரி இருக்கு வில்சன்.
0: சோகமெல்லாம் இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கேன்.
1: சரி, அடுத்து நேர் பார்த்துடலாமா?
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அம்புஜம் அம்பலவானம்மா. ராதிகா அக்கா, இது போமா? டைலாக் போலாமா? ராதிகா டைலாக் சொல்லலாமா?
2: சொல்றேன்.
1: சரி, இன்னைக்கு இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நம்ம வேற கேம் விளையாடலாம். சரியா? சரி, நீங்க கேளுங்க அம்புஜம் அம்மா ஃபர்ஸ்ட். கருத்த சபையில் கதிர்வாள் ரெண்டா? அது என்னது கருத்த சபையில் கதிர்வாள் ரெண்டு?
0: ஏதா க்ளூ கொடுங்க பாப்போம்.
1: ஏதா க்ளூ கொடுங்களா?
2: ஒரு உயிரினம் தான்.
1: ஒரு உயிரினமா?
2: ஆமா, உயிரினம் தான். முக்கியமான இது, எல்லாத்துக்குமே முதன்மையானது.
1: நம்ம நம்ம உடம்புல இருக்கிறதா?
2: இல்ல,
1: கருத்த சபையில்
2: விலங்குகள் தான். விலங்குகள் முக்கியமானது.
1: விலங்குகள் முக்கியமானது. சரி, தெரியல, டைம் முடிஞ்சிருச்சு. கருத்த சபையில் ரெண்டு கதிர்வாள். ஓகே ஓகே, சரி சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, நான் கேட்கட்டுமா? நான் இப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், இசை குயில் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் குயிலில் தொடங்குற மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லணும், குயில் ஓசை அப்படின்னு சொல்லணும். நான் அந்த கடைசியில் முடியும்ல ஓசை, அதை வச்சு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல அம்புஜம்மா, இசை குயில் அப்படின்னு நான் சொன்னேன்னு
2: வச்சுக்கோங்களேன்,
1: நீங்க குயில் அதை வச்சு நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லணும். நீங்க சொல்ற வார்த்தையோட கடைசி முடிவை வச்சு நான் சொல்லுவேன். நான் சொல்ற முடிவை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இசை குயில். இல்ல அம்புஜம்மா, குயில், குயில் ஓசை அப்படி சொல்லலாம். ஓசை பாட்டு.
2: பாட்டு ஒரு பாட்டு.
1: பாட்டு ஒரு பாட்டா? சரி, பாட்டு ராகம்.
2: ராகம் 16 உருவான வரலாறு.
1: அதில் நான் நீங்க ஒரு ஒரு சொற்றொடரை அமைச்சிருவீங்க போல இருக்கே. புரியல, சரிங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. ஓகே அம்புஜம்மா, பரவாயில்ல. நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா உங்களுக்கு? இன்னொரு தடவை சொல்லவா இல்ல போதுமா? சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதானே? நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்றீங்களா? உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கியார தெரியுமோ?
2: ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, ஜோடா மட்டும் வாங்க தெரியுமோ?
1: இது நார்மலான டைலாக் ராதிகாவோட ஸ்லாங்ல. ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கி

0: தெரியாது, கோழி வாங்க தெரியாது,
1: ஜோடா மட்டும் வாங்கிறது தெரியுமோ?
0: ஜோடா மட்டும் வாங்கி வாங்க தெரியுமோ?
1: அவ்வளவுதான்.
0: காடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, ஜோடா மட்டும் வாங்க தெரியுமோ?
1: அவ்வளவுதான் அம்புஜ மாமா. சூப்பர், நன்றி. சரி, ஓகே, சூப்பர்,
2: நன்றி. நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி,
0: நன்றி.
2: ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கெட்டு வரோம். வில்லாதி வில்லன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து அருகிலில் மனோ சுவர்ணலதா குரல்
1: ரிலீஸ். இந்த பாடல் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த கேமை நீங்களும் நானும் விளையாடுறோம். ஓகே,
2: ஓகே, பார்ப்போம்.

0: 4:57 நிமிடத்தில் புதிய துணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய நேரங்கள்
1: நிறைவு பகுதின்னு சொன்னதுனால இந்த கேமை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த வாரம் கண்டினியூ பண்றோம்.
0: ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துட்ட நேர்கள் யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ மீனாட்சிபுரம் யாரனி முதல் நாளாக வந்து 2 மதிப்பெண்ணை வாங்கிட்டு போயிருக்காங்க.
1: அவ்வளோ ஈஸியாக கேட்டிங்கன்னா அவங்க அப்படி
0: தான். ஆமாம், அதே மாதிரி அவங்க கேட்டிருக்கலாம். சரி, குறும்பலா பேரி சந்திரக்கலாம் அவங்களும் 2 மதிப்பெண் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் சுப்பையபுரம் ராசாத்தி அவங்க 1 மதிப்பெண், அதில் எனக்கு 1 மதிப்பெண் கிடச்சிருக்கு. அப்புறம் காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவர் வந்ததில் உங்களுக்கு தான் 2 மதிப்பெண்ணும். மேலச்செவல் முருகன் அவர் 2 மதிப்பெண். விஎம் சத்ர அம்புஜம் அம்மா வந்தது அவங்களுக்கு 1 மதிப்பெண், உங்களுக்கு 1 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம்
1: நேர்கள் தான்
0: நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. நான் 1 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கிறேன். சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ நேரம் உங்களோட காற்றில் இணைந்திருந்தோம். நான் உங்கள் கடையம் ஞானவில்சன்,
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சி நிறைவாக 12B படத்துலேருந்து சொல்கிறேன். பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: நேர்களை இனி கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தான் உடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கு

0: கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15 தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இனிய மாலை வணக்கம். நேர்லேயே கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய

0: சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இனிய மாலை வணக்கம் நேர்லேயே கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. அஞ்சு மணி 3 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் படமும் பாடலும். 1982 வெளிவந்த படங்களுடைய தகவல்களும் அதில் உள்ள பாடல்களையும் தான் இன்றைக்கி படமும் பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சிகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்து மெட்டி அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். மகேந்திரன் டைரக்ட் பண்ணி 1982 ஜனவரி 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் மெட்டி. சரத்பாபு, ராதிகா, வடிவரசின் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. மெட்டி அப்படின்னா காலில் போடுற ஒரு அணிகலன். ஆரம்பத்தில் மெட்டி சத்தத்தோடு ஆரம்பித்து கடைசியில் அந்த சத்தம் நின்று போகிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பார் இயக்குனர். படத்தோட கிளைமேக்ஸில் சரத்பாபு தங்கச்சி ராதிகாவுக்காக மெட்டி வாங்க போகும்போது அப்பாவை பார்த்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவார். கடைசி ஷாட்டில் ராதிகா மெட்டி போட்டுட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி கத்துறப்போ பதில் இருக்காது, மெட்டி சத்தம் நின்றுடுச்சு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. வடிவுக்கரசி நல்ல உயரமாக கம்பீரமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்கள வந்து பொதுவாக படத்தில் வந்து அவங்கள வந்து புக் பண்ணோம் அப்படின்னாலே வில்லிக்கு ரோல் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் மகேந்திரன் அவங்கள வந்து சுலேகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் சாதாரண ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிற பாவப்பட்ட பொண்ணாக நடிக்க வச்சிருப்பாரு. அதுதான் அவங்களுடைய கெரியர்லேயே அவங்க பண்ண ஒரு வித்தியாசமான ரோலாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இளையராஜா இசையில் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் ஆனது தான். கங்கைமரன் வரிகளில் இளையராஜா ஜானகி பாடின மெட்டியொலி காற்றோட அப்படிங்கிற அந்த பாடலை இப்போ கேட்டு வந்துடலாம். கேட்டு ரசித்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

5:09 படமும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வளனி மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் 1982 வெளிவந்த படங்களுடைய பாடங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் வந்து பாலு மகேந்திரா இயக்கி ஒளிப்பதிவு திரைக்கருதி திரைக்கதை எழுதி கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடித்த 3ஆம் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கார் ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு ரெட்ரோகிரேட் அம்னீசியா வந்த பொண்ணு குழந்தை மாதிரி ஆகிடுறாங்க. விபச்சார விடுதலை வந்த பொண்ணு மாட்டுறாங்க. அங்கேருந்து ஸ்கூல் வாத்தியார் சீனு காப்பாற்றி ஊட்டியில் இருக்க கெட்டியில் தன்னுடைய வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாரு. அவன் மேலே காதல் வருது. அந்த பொண்ணுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் திரும்ப வரும்போது என்ன ஆகுதுங்கிறது தான் கிளைமேக்ஸ். தமிழ் சினிமாவோட ஒரு மோஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங் கிளைமேக்ஸ் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்த கண்ணை கலைமனை அந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கடைசியாக எழுதி ரெக்கார்ட் பண்ணின ஒரு பாடல். இந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை கமல்ஹாசன் முதல் முறையாக வாங்குவார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதும் பாலு மகேந்திரா அவர்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதுக்காக பாலு மகேந்திரா ஸ்ரீபிரியா கிட்ட தான் கேட்டிருப்பாரு. ஆனால் அவங்க வந்து ஒரு சில பெர்சனல் காரணத்தினால முடியலை அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த ரோலை விட்டதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபிரியாவை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் முழுக்க முழுக்க ஊட்டி கெட்டி அப்புறம் பெங்களூரில் தான் வந்து எடுத்திருப்பாங்க. 1980 பாலு மகேந்திராவோட மனைவி நடிகை ஷோபா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வழி தாங்க முடியாமல் தான் பாலு மகேந்திரா இந்த கதையை வந்து எழுதியிருப்பார். ஒரு அழகான பட்டாம்பூச்சி என் தோளில் உட்காந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு திடீர்னு பறந்து போயிடுச்சு அப்படின்னு தன்னோட பிளாகில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த பிரிவு தான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸாக இருக்கும். ஊட்டி கெட்டி ரயில்வே ஸ்டேஷனில் 3 நாள் கிளைமேக்ஸ் வந்து எடுத்தாங்க. அப்போ ஸ்கிரிப்டில் வந்து மழை பெய்கிற மாதிரி பாலு மகேந்திரா வந்து எழுதவே இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து திடீர்னு மழை பெஞ்சுது. உடனே பாலு மகேந்திராவும் சரி அப்படியே எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம மறக்க முடியாத ஒரு சூப்பர் கிளைமேக்ஸாக அமைஞ்சிருக்குது. அப்போ அந்த ரயிலை கூட வந்து வாடகைக்கு தான் எடுத்து ஷூட் பண்ணாங்களாம். ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ சீப்பாக வந்து இருந்திருக்கு. இந்த படத்தோட கதையை கேட்ட 20 நிமிஷத்துலேயே கமல் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். ஸ்ரீதேவி கூட ஹீரோயினாக வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி கமல் தான் வந்து சொல்லியிருப்பார். தேட்டரில் இந்த படம் முடிஞ்சதுமே யாருமே எந்திரிச்சு போகலையாம். எல்லாரும் முழு சைலன்ஸ். அப்படி தேட்டர் பால்கனிலேருந்து பாலு மகேந்திராவும் படத்தோட ப்ரொடியூசரும் அதை பார்த்து அந்தளவுக்கு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்களாம். 3ஆம் படத்திலிருந்து இப்போது இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், ஜெயஸ்தாஸ் குரலில், சுப்பிரண பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: படமும் பாடல்களும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிற படம் புது கவிதை. ரஜினிக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான படம். இது வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவியில் ஒரு சாஃப்ட் ரொமான்ஸான ஒரு மூவி தான். 1976 கன்னடத்தில் சூப்பர் ஹிட்டான நான் நின்ன மறையலாரே அப்படிங்கிற அந்த படத்தோட ரீமேக் தான் புது கவிதை. கன்னடத்தில் ராஜ்குமார் லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. ராஜ்குமாருக்கு அந்த படத்தில் அவார்டு கூட வந்து கிடச்சிருக்கும். இந்த படத்தை தயாரித்தது பாலச்சந்திரோடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான். ராஜம் பாலச்சந்திரா அவருடைய மனைவி தான் தயாரிச்சிருப்பாங்க. கதை திரைக்கதை எல்லாமே விசு சார் தான் வந்து எழுதியிருப்பார். ரஜினி வந்து அப்போ முரட்டுக்கலை மாதிரியான மாஸ் படங்களில் பண்ணிகிட்டு இருந்த நேரம். எஸ்பி முத்துராமன் சார் வந்து ரஜினி வச்சு 6-60 மாதிரியான சாஃப்ட் ரோல்லாம் பண்ண வச்சு

இருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு சாஃப்ட் ரோல், ஒரு 6 வருஷம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு சாம்பியன், அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு நாயகனாகவும் காமிச்சிருப்பார். இந்த படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து ரஜினி வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு, குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உமா கூட தான் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளை இருக்குது அப்படின்னு பொய் சொல்கிற மாதிரியும் காட்டுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் தான் தெரியும், சரிதா வந்து ரஜினியோட ஒய்ஃப் இல்லை, அவங்க வந்து வேற ஒருத்தருடைய ஒய்ஃபு, குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்திருந்த ரஜினியை காப்பாற்றி வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரம் உமாவும் வந்து பொய் சொல்லியிருப்பாங்க அவங்க விதவை ஆகிட்டாங்க கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத. இது வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் என்னென்னா, உமா வந்து ரஜினியை பார்த்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. ரஜினி வந்து அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவங்களை கிஸ் பண்ணுற மாதிரியான சீன் வந்து எடுத்திருப்பாங்க. 1982 இது ரொம்பவே ஒரு தைரியமாக எடுக்கப்பட்ட ஒரு சீன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால், படத்துடைய பாடல்கள் தான், இளையராஜா இசையில் அத்தனை பாடல்களும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் மலேசியா வாஸ்தேவன் குரலில் சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 97.7 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்.
1: படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சு போகிற படம் தான் தூரல் நின்று போச்சு. கே பாக்யராஜ் சாரோட எல்லா காலத்திலே பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொன்னால் தூரல் நின்று போச்சு படத்தை சொல்லலாம். பணக்கார பொண்ணு மங்களத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, செல்லத்தோட கூட ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. ஆனால் வரதட்சணை விஷயத்தில் இந்த ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அப்புறம் செல்லத்தோட வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். முதல்ல பாக்யராஜ் சார் இந்த படத்துக்கு பானுப்ரியாவை தான் ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. டான்ஸ் ஸ்கூலில் பார்த்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, மங்களம் கேரக்டருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சுலக்ஷனாவை ஹீரோயினாக மாற்றிட்டாங்க. பானுப்ரியா வந்து மிஸ் பண்ண முதல் பெரிய சான்ஸ் வந்து இது தான். அப்புறம் அந்த ஏன் சோக கதை அப்படிங்கிற அந்த பாட்டில் மிருதங்கம் வாசிக்கிற ஒரு கலைஞராக ஒருத்தர் ஒரு தெரியுமா யார் அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் பாண்டியராஜன் சார் தான். அவர் வந்து இந்த படத்தில் வந்து அப்போ உதவி இயக்குனராக வந்து பணியாற்றிட்டு இருந்தார் பாக்யராஜ் கிட்ட. 1982 தமிழ் புத்தாண்டுக்கு 4 படம் ரிலீஸ் ஆச்சுது. ரஜினியுடைய புதுக்கவிதை, கமலோட வாழ்வே மாயம், சிவாஜியோட பரீட்சைக்கு நேரமாச்சு. இந்த எல்லா பெரிய ஹீரோ படத்தையும் அடித்து தூரல் நின்று போச்சு தான் நம்பர் ஒன் ஹிட்டு. குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து ஒரு வருஷம் ஓடின படம், பாக்யராஜ் சாருக்கு ஒரு பெரிய திருப்பணமே அமைஞ்ச படமும் இந்த தூரல் நின்று போச்சு தான். இந்த முழு படமும் கிராமத்தில் தான், பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பக்கம் உள்ள கிராமத்தில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆறு, வயல், மண்டபம் எல்லாமே ஒரிஜினல் லொக்கேஷன் தான், எதுவுமே செட் போட்டு எடுக்கலை. படத்தோட தலைப்பில் தூரல் நின்று போச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாக்யராஜோடைய பட தலைப்பு எல்லாமே ஏதாவது ஒரு அர்த்தத்தில் உள்ளது மாதிரி இருக்கும். அதாவது தூரல் நின்று போச்சு அப்படின்னா குடும்பத்தில் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வச்சு தான் வந்து சொல்லியிருந்தார். இந்த படம் 3 மொழியில் ரீமேக் ஆச்சு. தெலுங்கில் பெல்லி சூப்லு, இந்தியில் முகப்பத், கன்னடத்தில் கௌரி கல்யாணம் அப்படிங்கிற மொழியில் ரீமேக் ஆகி அங்கேயும் சூப்பர் ஹிட் அடிச்சுது. இப்போ தூரல் நின்று போச்சு படத்தில் இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில், மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட் ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

5:28 கேட்டுட்ருக்கீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். 1982 ரிலீஸான படங்களை பற்றின பாடல்களும் தகவலும் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிற படம் என்னென்னா கோழி கூவுது படம் தான். கங்கை அமரன் டைரக்டராக அறிமுகமான முதல் படம் இந்த கோழி கூவுது தான். இந்த படத்துடைய டைட்டிலில் வச்சது யார் அப்படின்னு சொன்னால் இளையராஜா அவர்கள் தான். தம்முடைய தம்பி கங்கை அமரனை நீ டைரக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி டைட்டிலும் வந்து அவர் தான் கொடுத்தாரு. இந்த படத்தில் காமாட்சியாக நடித்த விஜய்க்கு வந்து இதுதான் முதல் படம். நடிப்பு அவங்க வந்து அறிமுகமானது இந்த படம் தான். அந்த படத்தில் அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடினவர் சாமுவேல் கிரப் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர். தமிழ் சினிமாவில் அவர் பாடின ஒரே பாட்டு வந்து இதுதான். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், வேலை இல்லாமல் பிரபு வந்து சுற்றிட்டு இருப்பார். அப்போ வந்து அவரோட முறப்பண்ணு காமாட்சியை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. அதனால் இராணுவத்தில் போய் சேர்றாரு. ஆனால் காமாட்சி அந்த ஊரில் தபால்காரராக இருக்கிற ராமகிருஷ்ணன் வந்து காதலிக்கிறாங்க. இந்த ஊரில் சிட்டா அப்படின்னு சிட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த சில்க்ஸ் மீதா வந்து வேலுசாமியை விரும்புகிறாங்க. இந்த முக்கோண காதல் கதை தான் இந்த படத்துடைய கதை. இது தெலுங்கில் வந்து வீரபத்ருடு அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகி அங்கேயும் ஹிட்டான ஒரு படம் தான். இந்த படம் தான் பிரபு அவர்கள் நடித்து வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றியை கொடுத்த ஒரு படம் தான் இந்த கோழி கூவுது படம். இதுக்கு முன்னாடி அவர் வந்து சங்கிலி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் அது வந்து துணை நடிகராக தான் நடிச்சிருப்பார். இந்த படம் நடிக்கிறது முன்னாடி வரைக்கும் இவர் வந்து சிவாஜி சார் பையன் அப்படிங்கிற விதத்தை தான் எல்லோரும் சொன்னாங்க. பிரபு இவர் ஒரு நடிகராக இருக்கிறார் அப்படிங்கிறதே கோழி கூவுது படத்துக்கு அப்புறம் தான் அவருக்குன்னு ஒரு தனி பேர் வந்து கிடச்சிது. இந்த படத்தை தயாரித்தது ஆர்டி பாஸ்கர். இவர் வந்து இளையராஜா அவர்களுடைய அண்ணன் தான். அப்போ வந்து இது ஒரு குடும்ப படம் தான். அண்ணன் வந்து இசையமைக்க, தம்பி டைரக்ஷன் பண்ண, இவங்களோட பெரிய அண்ணன் வந்து படத்தை தயாரிக்க அப்படின்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் கோழி கூவுது. அணைக்கரப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் கதை எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து உண்மையான ஊர் கிடையாது, கற்பனையில் உருவாக்கின ஒரு பேர் தான். ஆனால் படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள கிராமத்தை தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 7 கவிஞர்கள் வந்து பாட்டு எழுத வச்சிருப்பார் ராஜா சார். வைரமுத்து, வாளி, கங்கை அமரன், பஞ்சவர்ணாசலம், புலவர் சிவகாம சுந்தரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாரு இளையராஜா சார். ஏதோ முகம் ஏதோ அப்படிங்கிற அந்த பாடல் வந்து எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் வந்து பாடியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் பாடலாம் அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த பாடலை வந்து நம்மளும் இப்போ கேட்டு வந்துடலாம்.

5:36 படமும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. 1982 வெளிவந்த படங்களை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிற படம் 3 முகம். ரஜினி சார் முதல் முறையாக 3 இடத்துல நடித்த படம் தான் 3 முகம். அக்டோபர் 1, 1982 ரிலீஸ் ஆகி 250 நாளுக்கு மேலே ஓடி பிளாக் பஸ்டரான ஒரு படம் தான். தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பரிசு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படத்து மூலமாக கிடச்சிது. அலெக்ஸ் பாண்டியன் ரோலில் நடிச்சிருந்த ரஜினி சாருக்கு விக்கு வச்சு அப்புறம் முடி பல் செட் எல்லாமே வந்து மாட்டியிருப்பாங்க. அதனால தான் அந்த மொரட்டு போலீஸ் லுக்கு பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த கெட்டப் வந்து இன்னும் தமிழ் சினிமா போலீஸ் கேரக்டருக்கு ரொம்பவே இன்ஸ்பைரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று உண்டு. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினா தான் தீப்பிடிக்கும், ஆனால் அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக் உண்டு. உண்மையிலே இந்த வசனம் தான் படத்தையே தூக்கி நிறுத்திச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். இன்னமும் ரஜினி ரசிகர்கள் இந்த வசனத்தை கேட்டால் வந்து அவங்க ஆரவாரமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துடைய முதல் பாதி நான் வளைப்பேன் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்து போய்கிட்டு இருக்கும். 2வது பாதியில் அலெக்ஸ் பாண்டியன் வந்த பிறகு தான் தியேட்டரே அதுவும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த முதல் பாதி வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கலை, அதனால தியேட்டரில் கூட்டம் வராமல் இருந்துச்சு. அதனால வந்து தியேட்டருக்காரங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2வது பாதி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுத்தாங்களாம். இது வந்து ரஜினி படத்துக்கு மட்டுமே நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். 3 கேரக்டருமே வித்தியாசமாக

காட்டினது ரஜினிக்கு மட்டும் இல்லை, டைரக்டருக்கும் பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பற்றின பத்திரிகைகள் விமர்சனங்கள்லாம் அப்போ வந்து வந்திருக்கும். இந்த இன்டர்வல்க்கு அப்புறம் தான் படம் பார்க்கவே நிறைய பேர் வந்திருப்பாங்களா அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் பார்க்குறதுக்கு. இந்த படம் ஹிந்திலேயுமே ஜான் ஜானி ஜனார்தன் அப்படின்னு ரீமேக் ஆச்சு, அதுலேயும் ரஜினி சார் தான் மூன்று இடத்துல நடிச்சிருப்பார். அலெக்ஸ் பாண்டியன் நடக்கிற ஸ்டைல், கையை பின்னாடி கட்டிட்டு நிற்கிறது, இது எல்லாமே பின்னாடி நிறைய போலீஸ் படத்தில் காப்பி அடித்தாங்க. போலீஸ் காக்கி ட்ரெஸ்க்கு மரியாதை கொடுத்து ரஜினி நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், ரஜினி சார் மூன்று முகத்தையுமே கண்ணாலேயே வித்தியாசப்படுத்துவார். அதாவது அவருடைய பையனாக ரெண்டு ஒரு அப்பா ரெண்டு பசங்க, அந்த அப்பாவோட கொலைக்கு பழி வாங்குறது தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். அதில் வந்து அவருடைய முதல் பையன் அருண் அந்த முகத்தில் வந்து சாந்தமும், ரெண்டாவது பையன் ஜான் அவர் வந்து ஒரு திருடன் நடிச்சிருப்பார், அந்த ஜான் வந்து திருட்டு புத்தி அப்படிங்கிறது. அப்புறம் அலெக்ஸ் பாண்டியன் அந்த முகத்தில் ஒரு கோபம் அப்படிங்கிற மாதிரி மூணு விதமாக வந்து நடிச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய இசை வந்து சங்கர் கணேஷ் அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. எல்லா படமுமே சூப்பராக இருக்கும். அதில் இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பண்ண சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ரஸி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

5:44 நிமிடத்தில் படமும் பாடலும் நீங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. 1982 வெளிவந்த படங்களுடைய பாடல்களும் அதில் பற்றின தகவல்கள் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் நடித்த சகலகலா வல்லவன் படத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் பஞ்சு அருணாச்சலம் அருகில் இளையராஜா இசையமைச்ச படம் தான் இது. 1982 August 14 சுதந்திர தினத்தப்போ ரிலீஸ் ஆகி 174 மேலே ஓடி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன ஒரு படம் தான் இது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக 10 கோடி வந்து கிராஸ் பண்ணி வெற்றியடைந்த ஒரு படமாக இது பார்க்கப்பட்டப்போ. இந்த படத்துக்கு வந்து கமல் சார் வந்து சகலகலா வல்லவன் நிரூபிக்கணும்னு சொல்லி தான் படம் எடுத்திருந்தாங்க. இந்த டைட்டிலில் வச்சதே பஞ்சு அருணாச்சலம் அவர் தான். அப்போ வந்து கமல் வந்து ஒரு கலைப்பட நாயகனாக மட்டும்தான் இருந்திருக்காரு, அவரை மாஸ் ஹீரோவாக வந்து காட்டணும் அப்படின்னு தான் படம் எடுத்துருக்காங்க. இந்த படம் தான் அவரை பி சென்டர் சி சென்டரில் இருக்கிற ஆடியன்ஸே ரீச் ஆகி ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வந்து காமிச்சிச்சு. எஸ்பி முத்துராமன் சார் ஒரே நாளில் 2 படம் வந்து ரிலீஸ் பண்ணார், ஒன்று கமலோட சகலகலா வல்லவன், இன்னொன்று ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல். இந்த ரெண்டுமே August 14 ரிலீஸு. இந்த ரெண்டுமே ஹிட்டான படங்கள் தான். அவர் வந்து காலையில் ரஜினி கூட ஷூட்டிங் போயிட்டு மதியம் வந்து கமல் கூட ஷூட்டிங் போவாராம். இந்த படத்தில் வரக்கூடிய இளமை இதோ அப்படிங்கிற அந்த பாட்டு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் எடுத்த மாதிரி இருக்கும்னா அது உண்மையிலே ஹோட்டல் கிடையாது, கன்னட படத்துக்காக போட்டிருந்த ஒரு ராஜா கோட் செட்டை தான் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே மாற்றி 5 செட் இருக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் எரியிற அந்த கட்டடத்தில் வரக்கூடிய சண்டையெல்லாம் வரும்ல, அது உண்மையிலே ஸ்டுடியோவில் வந்து ஒரு 8வது மாடியில் வச்சு 3 நாளாக கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. கமல் சார் வந்து இது அத்தனை சண்டையுமே டூப் இல்லாமல் அவரே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் கதை என்னென்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட த டேமிங் ஆஃப் த ஸ்ரூ அப்படிங்கிற அந்த கதை மாதிரி நகரத்து பொண்ணு கிராமத்து பையனை கிண்டல் பண்ணுறது, பின்னாடி அவனை பழி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான். இதோட தயாரிப்பில் சரவண சாரே சொல்லியிருப்பார், பெரிய இடத்து பெண், குமரி பெண், பட்டிக்காடா பட்டணமா, சவாலே சமாளி, இந்த மாதிரியான படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன் எடுத்து எழுதின கதை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருப்பாங்க அபிமன்யு அப்படிங்கிற பேரில், அங்கே அனில் கபூர் நடித்து அங்கேயுமே சூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் இது. 1982 கமல் சாருக்கு மொத்தம் 4 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி 4 பிளாக்பஸ்டரான படங்கள் தான். என்ன, வாழ்வே மாயம், 3ஆம் பிறை, சிம்லா ஸ்பெஷல், சகலகலா வல்லவன். இதில் 3ஆம் பிறைக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரே வருஷத்தில் 2 இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த ஒரே ஹீரோ கமல் தான், அது சகலகலா வல்லவன். இந்த படத்தில் கமல்ஹாசன் 2 கேட்டப்பட்டிருப்பார், ஒன்று கிராமத்து விவசாயி, அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கேரக்டரில் வந்து அவர் நடிச்சிருப்பார். 1989 வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 வசூல் படமாக இருந்தது கமல்ஹாசன் நடிச்சிருந்த சகலகலா வல்லவன் திரைப்படம் தான். அதுக்கப்புறமும் 7 வருஷம் கழித்து அந்த படத்தை சாதனையை உடைச்சிருந்தது அவருடைய அபூர்வ சகோதரர்கள் படம் தான். சகலகலா வல்லவன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

அஞ்சு மணி 51 நிமிடத்தில் படமும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. 1982 வெளிவந்த படங்களை பற்றின தகவல்களும் அதில் உள்ள பாடல்களும் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நினைவெல்லாம் நித்யா அப்படிங்கிற படம் தான். கார்த்திக் ஜிஜி வெங்கடம் நடிச்சு சிவி ஸ்ரீதர் இயக்கின படம் தான். இளையராஜா இசையில் 18 ஜூன் 1982 ரிலீஸான படம் தான் இது. இது வந்து கார்த்திகுடைய முதல் படம்ல, ஆனால் அவருடைய கரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த ஜிஜி வேற யாரும் இல்லை, காதல்மணன் ஜெமினி கணேசன் அவர்களுடைய மகள் தான். இதுதான் அவங்களுடைய முதல் மற்றும் கடைசியமான படம். இதுக்கப்புறம் அவங்க சினிமாவிலேயும் நடிக்கலை, ஒரே ஒரு படத்தில் தான் நடிச்சிருந்திருக்காங்க. இந்த படத்தில் கார்த்திகுடைய நண்பனாக நடித்த நிழல்கள் ரவி சாருக்கும் இது வந்து ஒரு ஆரம்ப கால படம். அதுக்கு முன்னாடி அவர்கள் நிழல்கள் படத்தில் தான் அறிமுகமானார். இது இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கும் நிறைய பட வாய்ப்புகள் வந்து, அவரும் ஒரு பெரிய நடிகராக வந்து மாறினார். 60 70களில் காதல் கதைகளுடைய மன்னனாக இருந்த

ஸ்ரீதர் சார் 80களில் கொஞ்சம் டவுனில் இருந்த காலம் அது. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த படம் பெரிய அளவில் வசூல் செய்யலை, ஓரளவு ஆவரேஜ் ஹிட்டானதான் இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் உள்ள பாடல்களுக்காகவே இந்த படத்தை வந்து நிறையா சொல்லுவாங்க. இளையராஜா இசையில் உள்ள அத்தனை பாடல்களும் ஹிட் ஆச்சு. இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.

5:57 படமும் படம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட காட்சியில் இணைந்திருந்தேன். நான் தான் உங்கள் கடையம் ஞானவல்சன். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப இன்னொரு உங்களை சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவாக கோபுரங்கள் சைவ திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துருக்கு. கேட்ரஸ்டி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் மேம்பாட்டிற்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாயவிலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்துச் செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு உட்பட்ட 11 இடங்களில் பெரு நிறுவன சமூக பங்களிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மெட்ரோ ரயில் பணி காரணமாக சென்னை டைடல் பார்க்

0: சந்திப்பு முதல் இந்திரா நகர் சிக்னல் வரை, இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மாலை வணக்கம் நேர்களே, நேர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ்பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

கருணை என்பது பிறர் மீது இரக்கம் காட்டுவது அல்ல, அனைத்து உயிர்களையும் நமது அங்கமாக உணர்வது. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 6:15 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. மனம் குழப்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது மிக கடினமான பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வு கிடைக்கும்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: எதிர்பார்ப்போடு செய்யும் செயல் பாரமாக மாறும், அன்போடு செய்யும் செயல் ஆனந்தமாகும். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயம் இந்த நொடியில் நடந்து கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. ஆறு மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6. இனி திரை இசை கேட்கலாம் சேவை செய்திகளோட.

கும்பகர தங்கையா படத்திலிருந்து பாட்டு கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க இளையராஜாவோட இசையில். அடுத்ததாக புது பாட்டு படத்திலிருந்து சித்ரா குரல் இளையராஜாவோட இசையில் பாட்டு கேட்க போகிறோம். சேவை செய்திகளில் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் நாளை காலை 10:30 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு குறைகள் நிவர்த்தி செய்திட தங்களது மனுக்கள் இரட்டை பிரதிகளில் அடையாள அட்டை நகலுடன் சமர்ப்பித்து தொலைபேசி எண் குறிப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு உதவி இயக்குனர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

6:41 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்ததாக எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடின பாட்டு என் ராசாவின் மனசு நிலை படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

நேரம் 6:55 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக நிறைவேறும் நேரம் அது. 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். வாட்ஸ்அப் சாய்ஸாக 9 மணிக்கு இடைவிடாத இசைமொழி. 9:30 இலக்கியச்சாரல், பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில் தமிழறிஞர் ஆ வரத நஞ்சய பிள்ளை. 10 மணிக்கு சுகமானதாங்கள் தொலைபேசி வழி நேயிருப்பு பாடல்களாக. இனி நமது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குவோர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குவோர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குவோர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு குடும்பத்தில் அன்பை எவ்விதம் வெளிப்படுத்துவது சிறந்தது, வார்த்தைகளினாலா செயல்களினாலா. 10:02 மனம் விரும்புதே நேருப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குஷா திட்டம். பன்னிரண்டு 2 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே பெண்களின் தலைமை பண்பு குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா. 1 மணிக்கு நலம்தானாவில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குவோர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.

நாட்டுக்கு நலம்தானாவில் எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நீரிழப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும். நேர்முகத்தில் பங்கேற்பவர் சித்த மருத்துவர் மதன் அவர்கள்.

நாளை மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக, 9:00 இடைவிடாதை செய்முலை. நாளை 9:30 இலக்கிய சாரலில் திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி, 10:00 சுகுமான ராகங்கள் தொலைபேசி வழி நேருப்ப பாடல்கள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நேர்களே. அறிவியல் செய்திகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க முத்து அபிஷேகம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. மனித வாழ்க்கையில் நுண்ணுயிர்களோட பங்கு வந்து ரொம்பவே அதிகம். மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் நல்ல விதமாக இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்னாலே அதுக்கு நுண்ணுயிர்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி நுண்ணுயிர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாட்டு கேட்க போகிறோம். ஜிப்ரான் இசையில் வாகை சூடவா படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

அறிவியல் செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம், பாலை தயிராக மாற்றக்கூடியது லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற அந்த நன்மை செய்யும் பாக்டீரியா அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி ரொட்டி வந்து உப்பிட்டு வர்றதுக்கு, அது மாதிரி வினிகர் உற்பத்தியில் சில பானங்கள் தயாரிக்கிறதுக்கு, சில நுண்ணிய பாசிகள் வந்து புரதச்சத்து நிறைந்த உணவாக மாற்றுறதுக்கு, இப்படி உணவு விஷயத்தில் நுண்ணுயிர்கள் பெரும் பங்கு வகிக்கு அப்படின்னு சொல்லலாம். உணவு விஷயத்து மட்டும் இல்லை, இன்னும் அது பல விஷயங்களில் நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இன்றைக்கி சில சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ பாட்டு, ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் பரதேசி படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஏழு மணி 13 நிமிடம், எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க 102.6. பெனிசிலியம் நொட்டேட்டம், அதாவது பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை. பள்ளி கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு, தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த பெயர் நமக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். பெனிசிலியம் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோமைசஸ் பாக்டீரியா, இதுவும் கூட மருந்து தயாரிக்க பயன்படுது. இப்படி பல மருந்துகள் தடுப்பூசிகள் தயாரிப்புலையும் நுண்ணுயிரிகள் வந்து மிகப்பெரிய பங்கு வைக்கிது. அது இல்லாமல் இல்லை, தடுப்பூசிகளும் இல்லை,

அறிவியல் செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். உணவு விஷயத்தில் நுண்ணுயிர்களோட பயன்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மருத்துவ விஷயங்கள் நுண்ணுயிர்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமாக விவசாயம் சார்ந்த பல நடவடிக்கைகள்லையும் நுண்ணுயிர்கள் வந்து பெரும்பங்கு வகிக்கிறதா தான் இருக்குது. அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. அதே மாதிரி இறந்த உயிர்களை சிதைச்சு மறுசுழற்சி நடக்கிறதுக்கு பூமியில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பண்ணிகிட்ருக்குது. அதே மாதிரி

பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்புலையும் நுண்ணுயிரிகள் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கு. ஆக மொத்தம் விவசாயிகள் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையும் நுண்ணுயிரிகள் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் இனிய பாடல்களும் கேட்டுட்ருக்குறோம். சான் ரோல்டன் இசையில் முண்டாசுப்பட்டி படத்துலேருந்து பாட்டு கேட்டீங்க. இப்போ வரக்கூடிய பாட்டு தமன் இசையில் மாஸ்கோவின் காவேரி படத்துலேருந்து கேட்கலாம்.

நுண்ணுயிர்கள் எல்லாமே நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத அளவில் இருந்துக்கிட்டு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சு சத்தமில்லாமல் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்போவாவது தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் யாருமே தனியாக இங்கே கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம உடம்புலையே கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்து, நுண்ணுயிர்கள் இருந்து நாம் வாழ்கிறதுக்காக அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. யோசிச்சு பார்த்தா அட ஆமா இல்லை அப்படின்னு நினைக்க தோணுதா? நேர்களே, அறிவியல் தகவல்களில் இன்னைக்கு நுண்ணுயிர்கள் சம்மந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக விஜய் ஆண்டனி இசையில் வேலாயுதம் படத்திலிருந்து கேட்க போகிறோம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்க போறீங்க ஆசை அஞ்சல். கடித வழியா நேயர்களோட விருப்ப பாடல்கள். நமக்கு நிறைய நேயர்கள் கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க பாடல்கள் கேட்டு. இப்போ முதலாவதாக வரக்கூடிய பாட்டு தூரல் நின்று போச்சு படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க இளையராஜாவோட இசையில். டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இந்த நேயர்கள் இந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க.
2: இனி தஞ்சம் மல்லிகை மண்

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆசை அஞ்சல். இப்போ வரக்கூடிய பாட்டு கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் மம்சாபுரம் மீனா குளையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன் இவங்களுக்காக இளையராஜா இசை கங்கை அமரன் வரிகள்.

நேர்களே, ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக மதுரையிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, நந்தினி, மோதிலால், மான்ஷி, பிரணிதா, மாலதி, தங்கமாயன், மணிமாலா, மந்தாகினி, இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. ரேணி உண்டா பட பாடல், கணேஷ் ராகவேந்திரா இசையில் கேட்கலாம்.

திரைப்படத்திற்காக தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், ஆரியதர்சன், பிரியதர்சன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்களுக்காக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ராஜ்கிருஷ்ணா குரல்களில், வாலியோட வரிகளில் கேட்டு ரசிக்கலாம்.

இது வரைக்கும் கடிதம் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து 8:05 வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாடல்கள் கேட்கலாம். 9443360794 அப்படிங்கிற நம்பரில் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு முன்னாடி 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும், நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல்திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோ மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு 1 முறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண்

கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கேஷ் அர்வானி மற்றும் மணீஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: முன்னேறி உள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கேஷ் அர்வானி மற்றும் மணீஷ் சுரேஷ் குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: One,

குட் ஈவினிங். யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4, எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8, எஃப்எம் கோயம்புத்தூர் 103. வெல்கம் லிஸ்னர்ஸ், த டைம் இஸ் ஷார்ப் 8:05 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். So you can ping me your favorite tracks on the Chennai FB Facebook page, Chennai FM Rainbow 101.4 Facebook page, and you can also call me at 044-298-8.

நேரம் 8:06. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் கேட்க போகிறீங்க குக்கு. நான் உங்கள் முத்து அபிஷேகம். குக்கூவில் வாட்ஸ்அப் சாய்ஸ், நேயர்கள் பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். என்ன பாட்டு, எந்த படத்துலேருந்து, அதோட உங்கள் பெயரைகளையும் ஊர் பெயரையும் தெளிவாக டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புங்க. நீங்கள் பேசியும் கூட அனுப்பலாம், எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் தெளிவாக பேசியும் வாய்ஸ் மெசேஜாகவும் போடலாம். இந்த எண்ணுக்கு 9443360794 எஃப்எம் ரெயின்போவோட வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நிகழ்ச்சியில் முதலாவது பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்துவோட வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடியிருக்கிறாங்க சாமுராய் படத்துக்காக. பாட்டு கேட்டிருக்கிறாங்க ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன்.

குக்குவோட அடுத்த பாட்டு ஜூலி கணபதி படத்திலிருந்து. இளையராஜாவோட இசையில் நான் முத்துக்குமார் வரிகளுக்கு பாடியிருக்கிறாங்க ஸ்ரேயா கோஷல். இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கிறாங்க கோவில்பட்டி மகதி மித்ரா, அனன்யா மித்ரா. இவங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.

வாட்ஸ்அப் வழியா நேயர்களோட பாடல்கள். அடுத்ததா வேங்கை படத்திலிருந்து பாட்டு, தேவி ஸ்ரீபிரசாத் இசையில விவேகாவோட வரிகளுக்கு முகேஷ் சுசித்ரா பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு சுரேஷ் கட்டேரிப்பட்டியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க.

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளில் இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள். இப்போ வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் பாட்டு கேட்டுட்ருக்குறாங்க. அடுத்த பாட்டு ஆலங்குளத்திலிருந்து கோபிக்குமார், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில் சித்ரா உன்னிமேனன் குரல்களில் கேட்கலாம் அந்த பாட்டை.

குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக கேட்டுட்ருக்குறாங்க. 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் பாடல்களை. அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்டிருக்கிறாங்க, அண்ணாமலை படத்திலிருந்து கேஜே ஜேசுதாஸ் குரல், வைரமுத்தோட வரிகள், தேவாவோட இசையில் பாட்டு, ஒரு இனிய பாடலா. தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரத்திலிருந்து மணி அப்படிங்கிற நேயருக்காக இந்த இதமான பாடல் கேட்கலாம்.

ஹரிஹரன் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். அதோடு இன்றைக்கி இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை கூட யுவன் சங்கர் ராஜா இசையில் தான் பாட்டு கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: வணக்கம், நான் மேலப்பாண்டவர் மங்கலத்திலிருந்து முத்துமணிக்கம் பேசுகிறேன். எனக்கு எல்லாமே என்ற படத்திலிருந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே என்ற பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க வாலியோட வரிகளில் அந்த பாடல்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: எட்டு மணி 46 நிமிடம் ஆயிட்டிருக்குது. அடுத்ததாக ஏஆர் ரகுமான் இசையில் ஜோடி பட பாடல் கேட்டிருக்கிறாங்க. உன்னிமேனன் எஸ் ஜானகி குரல்களில், திருநெல்வேலி டவுன் சங்கர நாராயணன் பெரியசாமி, இவங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம்.
2: சார், அங்காடி தெருலேருந்து உன் பெயரை சொல்லும்போது என் நெஞ்சில் கொண்டாட்டம் அந்த பாட்டு வேணும். ஊர் வந்து அழகநேரி, பேர் வந்து பாஸ்கர்.

நேர்களை கேட்ட பாடலோட இன்னைக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் குக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நமது பண்பலை 102.6 தொடர்ந்து 9 மணிக்கு இடைவிடாத இசை மலை கேட்டு ரசிக்கலாம். இரவு 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கியச்சாரலாக. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தமிழறிஞர் ஆ. வரதநஞ்சியப்பிள்ளை பிறந்த தின இலக்கியச்சாரலாக இடம்பெறும்.

பண்பலை 102.6 தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம். நமது திருநெல்வேலி வானொலியோட முதல் அலைவரிசை 1197 கிலோ ஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 9 மணி. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்டு ரசிக்க போறீங்க இடைவிடாத இசைமலை. இன்னைக்கு நிகழ்ச்சியில யுவன் சங்கர் ராஜா இசையில பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.
2: அடுத்ததை யாரோ அடுத்ததை யாரோ எடுப்பதை யாரோ எடுப்பதை யாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலைய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, யுவன் சங்கர் ராஜா இசையில் இன்னைக்கு இடைவிடாத இசைமலை கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இதில் தொட்டி ஜெயா பட பாடல் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்ச படம். அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாங்க. இன்றைக்கி நாம் கேட்ட தொட்டி ஜெயா பாட்டு உயிரே என் உயிரே, அது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்த பாட்டு.

நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில தாரமங்கலம் புலவர் வரதநஞ்சய பிள்ளை அவர்கள் பத்தின சில செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆயிரத்தி 1877 செப்டம்பர் 1 இன்றைய தினம் பிறந்தவர் தமிழறிஞர் ஆ. வரதன் நஞ்சையர் அவர்கள். விரைந்து கவி பாடுறதில் வல்லவர் அப்படிங்கிற பெயர் பெற்றவங்க. தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு சமஸ்கிருத மொழிகளையும் நன்கு கற்று அறிந்தவராக இருந்தாங்க தமிழறிஞர் ஆ. வரதன் நஞ்சையர் அவர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாட்டு சபாஸ் மீனா படத்திலிருந்து.

நேர்களே, அந்த பாடலை இனிமையாக பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க 9:39. தமிழறிஞர் ஆ வரதன் அஞ்சையர் அவர்கள் கற்றவர்களால் புலவரேறு அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவங்க. கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டவங்களும் கூட. கரந்தை தமிழ் சங்கத்தோட ஆசிரியர் அப்படிங்கிற சிறப்பு பட்டமும் இவங்களுக்கு கிடைச்சது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீண்டும் டி எம் சவுந்தரராஜனின் குரல், நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக.

ஒளித்தன ஏஎம் ராஜா பி சுசிலா குரல்கள் புனர் ஜென்மம் திரைப்படத்துக்காக. இன்னைக்கு இலக்கிய சாரலில் தமிழறிஞர் ஆ வரதநஞ்சய பிள்ளை, தமிழறிஞர் ஆ வரதநஞ்சையர் அவர்கள் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கேட்டுக்கொண்டதற்காக தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற நூலை இயற்றி கரந்தை தமிழ்ச்சங்கத்திலேயே அதோட வெள்ளி விழா அன்னைக்கு ஞானியர் அடிகள் தலைமையில் அரங்கேற்றப்பட்டுச்சு அந்த நூல். வரதநஞ்சையர் கணிதம் ஜோதிடம் போன்ற கலைகளில் கூட திறன்மிக்கவராக இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்கள் தாய் சொல்லை தட்டாதே.

நேரம் 9:52, இலக்கிய சாரல் இணைந்திருக்கிறோம். தமிழறிஞர் ஆ வரதநஞ்சையர் அவர்கள் தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற நூலை மட்டும் ஏற்றாமல் இன்னும் கூட பல நூல்கள், தமிழ் தாய் திருப்பணி, கருணீக புராணம், இப்படி பல நூல்களையும் ஏற்றிருக்கிறாங்க. இன்று தமிழறிஞர் ஆ வரதநஞ்சைய பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள், அவங்கள பற்றின சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.

கேட்டது டிஎம் சவுந்தரராஜனின் குரல். இரவும் பகலும் திரைப்படத்திற்காக நேர்களே, பழைய திரைப்பாடல்களோடு இலக்கியச்சாரல் நாளை இரவு 9:30 நாளைய நிகழ்ச்சியில் திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்க வருவது வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நீர்களே. தொலைபேசி வழியாக நேயர்களோட பாடல்கள் இடம்பெற இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு சுகமான ராகங்களாக நான் உங்கள் முத்து அபிஷேகம். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெறணும் அப்படின்னா 0462-256-1132 அப்படிங்கிற எண்ணிலே வரலாம். மற்றொரு எண் 0462-256-1133. நிகழ்ச்சியோட முதல் நேயரா இணைப்பில் இருக்கிறவங்க யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க
1: சார். புள்ளுகாட்டு வலசையிலிருந்து முருகேசன்.
0: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சார். முதல் பாட்டா என்ன பாட்டு கேட்க போறீங்க
1: சார்? திருமதி ஒரு வெகுமதி படத்துல இருந்து. அக்கா அக்கா நீ அக்கா இல்ல, மாமா மாமா நீ மாமா இல்ல.
0: ஆரம்பமே ஒரு வித்தியாசமான பாடலோட ஆரம்பிக்கிறோம்.
1: ஆமா சார்.
0: சரி, கேட்டலாம். நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

கேட்ட பாடல் சங்கர் கணேஷ் இசையில் கேட்டு ரசித்தோம். சோமான ராகங்களில் நிகழ்ச்சியில் சாத்தான்குடி முருகன் அவங்க இன்றைக்கும் கூட இணைப்பை விட்டு போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. அடுத்த முறை வரும்போது கரெக்டாக கொடுத்துடலாம். நல்ல பாட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க, சிந்து நதிப்பூ படத்துலேருந்து அந்த பாட்டை இப்போ கேட்டுடலாம். கேஜே ஜேசுதாஸ், ஆசாலதா குரல்களில், சௌந்தர்யன் இசை, வைரமுத்துவோட வரிகளில் கேட்போம்.

0: நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்களாக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் சார். படம் மிருதங்க சக்கரவர்த்தி, பாடல் அடி வண்ண கிழியே தன்னம்பனியே என்னை

0: என்னை விட்டு.
1: நேரம் 10:17. நேயர் பாடல்கள் தொலைபேசி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கிறோமா? நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்கு?
2: தவால் படத்துல இருந்து தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் அந்த பாடல் வேணும். எல்லா நேயருக்கும் உங்களுக்கும்
1: சரிம்மா, நல்லது, எல்லாருக்காகவும் கேட்டுலாம். இந்த பாட்டு வைரமுத்துவோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியிருக்கிறாங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: விருப்ப பாடல் கேட்கறதுக்கு அடுத்ததா இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம்.
1: ராணி தேனிலிருந்து நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கும் சார்.
0: சரிம்மா, சந்தோஷமா. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அன்று கண்டு முகம் படத்துலங்க வாடாமத்தம்
0: கேட்டலாமா? சிரிப்பு வந்துருச்சு உங்களுக்கு, கேட்டலாம். நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
1: நன்றி சார், நன்றி.
0: நன்றி. இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் பாடியிருக்கிறாங்க. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

மச்சம் வாடா வாடா மச்சம் வாடா, ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்குமாடா, வாடா மச்சம் வாடா.

0: என்ன அப்பம் மகனோட
1: கூட
0: வாடா மச்சாம் வாடா
2: பயப்படாம வாடா
0: ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்குமாடா
2: வாடா

0: விசேஷம் என்ன? அடுத்தவன் தொல்லை கேட்டு கெட்டவன் ஆயிரம் பேர் உண்டு.
1: ஏண்டாடு
0: ஏண்டாடு
1: ஏண்டாடு
0: இடே இடே வாடா பச்சம் வாடா,
1: பயப்படாத வாடா,
0: ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்கும் ஆடா வாடா.
2: இந்த பாட்டை கேட்ட ராணி ஏன் சிரிச்சாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு காமெடியான பாட்டாக இருந்துச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சகோதரருக்கு. தேனிலிருந்து சொர்ணலதாப்பா, நான் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்மா. தேனிலிருந்து வரிசையா வரீங்க, ஸ்ட்ரெயிட் ரூட் போல தேனிக்கும் திருநெல்வேலிக்கும்?
3: ஆமாம்.
2: சரிம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: எனக்கு ஜானி படத்துல இருந்து என் வாழ்விலே ஒரேல அந்த பாட்டு கொடுத்துருந்தீங்க,
2: கொடுத்துடலாமா? மீண்டும் கண்ணதாசன் வரிகளில் இந்த பாட்டு, ஜென்சி பாடியிருக்கிறாங்க இளையராஜாவோட இசையில.
4: Just listen.

திருப்பூர் பக்கத்தில் இருந்து கனகரத்னம் அப்படிங்கிற நேயர் இணைப்பில் இருந்தாங்க. அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. செண்பகமே செண்பகமே படத்திலிருந்து அவங்க பாட்டு கேட்டிருந்தாங்க. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள், கங்கை மன்னன் வரிகள், இளையராஜாவின் இசை.

0: நேரம் 10:38 இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் சுந்தர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராங்க சார்.
0: சரி சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மிஸ்டர் மெட்ராஸ் படத்துல சார், பூங்காற்று வீசும்.
0: பூங்காற்று வீசுது. இதை உங்களுக்காக நன்றி நிகழ்ச்சி கொடுத்துலாம். நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நேர்களே, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க, வித்யாசாகர் இசையில், வாலியோட வரிகளில்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் திருநெல்வேலி மாதம் தம்பி, பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: இந்த அதர்மம் படத்துல இருந்து முத்து
0: கொடுத்தலாம். நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. அந்த பாடல் இளையராஜாவோட இசையில் வாலியின் வரிகள் பாடியிருக்கிறாங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. வணக்கம், அன்பு வணக்கங்கள். என்ன, யார் பேசுகிறீங்கன்னு சொல்லிருங்கம்மா.
1: நாலாடுறதுலேருந்து பூமாரி.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சி கேட்டால் சந்தோஷமா இருக்கும்.
0: சரிம்மா, நல்ல மகிழ்ச்சி. என்ன பாட்டு கேட்கலாம் நீங்கள் உங்களுக்கு?
1: நீ சிவந்தி படத்துல இருந்து
0: கொடுத்துடலாமா? இளையராஜாவோட இசையில ஜெயச்சந்திரன்.
1: நன்றி சார்.
0: நன்றிம்மா, நன்றி. ஜெயச்சந்திரன், சுனத்தா பாடி இருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: தொலைபேசி வழி நேயர்களுக்கு பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: ம், வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நான் புதுக்கோட்டையிலேருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: ம், நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நலமாக இருக்கோம் சார். நாங்கள் அங்கே
0: சரிங்க,
1: எல்லாம் நலமாக இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா, நல்லா இருக்கிறோம். உங்களுக்கான
1: ரொம்ப நல்லா
0: உங்களுக்கான பாடல்
1: எனக்கு வந்து அவன் அவள் அது படத்தின் பெயர். அதில் வந்து இல்லம் சங்கீதம் அந்த பாட்டு வேங்க சார்.
0: இந்த பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குதுமா. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடிட்டு இருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜியராம்.

0: நேயர்களின் தொலைபேசி வழிபாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம் சார்.
0: அறியும் படுத்திக்கோமா உங்களை?
1: மன்னிப்பு படத்தில் இருந்து இந்த பாட்டு எங்க சார்? நான் புதுக்கோட்டையிலேருந்து மோகன் சரஸ்வதி பேசுகிறேன் சார். நன்றிங்க சார்.
0: நன்றிம்மா, நன்றி. கேட்கலாம் அந்த பாடல். எஸ் எம் சுப்பைய நாயுடு இசையில் பாடல் பாடியிருக்கிறாங்க, டி எம் சவுந்தரராஜன்.

0: பி சுசீலாவோட குரலில் அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா. என்ன பாடல் கேட்கலாமா?
1: எனக்கு வருஷம் இல்லாமல்
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலும் கூட.

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி நேர்களே.

ஒழித்த பாடல் அலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்துக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியது. அடுத்து நீலவானம் திரைப்படத்துக்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவர்

விதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பா

தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும்

அடுத்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல். தொடரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைநேரம் நள்ளிரவுக்கு பின் 1:11. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் ஊட்டி வரை உறவு, எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ஊட்டி வரை உறவு திரைப்பட பாடல் பி. சுசிலா பாடியது.

அடுத்து எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

அம்மம்மா முத்தம் தந்தா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்ல

0: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: எக்ஸ்ட்ரா

0: காட்டு ஊட்டிலே கெட்டு போற புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீகளா.
1: நிறைவாக டி எம் சவுந்தரராஜன், சிறுகழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். 16 வயதினிலே ஆடுபுலி ஆட்டம், இன்று போல் என்றும் வாழ்க ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் 16 வயதினிலே என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

நேரம் 2:31. 20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ஆடு புலி ஆட்டம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எல்.ஆர். அஞ்சலி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிகளடுத்து இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: ஜாதகம், நீ என்னை சேர்ந்தது இன்பலோக நாடகம், உன் உறவில் கண்டது.
1: நிறைவாக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்

0: Meteorological Department IMD has forecast heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, East Madhya Pradesh and Uttarakhand today. Heavy rainfall is expected over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Bihar, Haryana, Chandigarh and Delhi at isolated places. And in badminton, India's leading shuttlers, including Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma, will begin their campaigns today at the China Masters Super 750 in Shenzhen. Top seeds Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will also lead India's challenge in men's doubles, with Devika Sehwag among the other Indians in action. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் அசோக் பானர்ஜி அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறுகின்றது.

0: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் அசோக் பானர்ஜி அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறுகின்றது.
1: Continuing the concert, we now present a flute recital in Raag Jhinjhoti. Our artist is Ashok Banerjee. Accompanying him is Devashish Sarkar on the tabla. Listen to Raag Jhinjhoti on the flute. Our artist is Ashok Banerjee.

0: You were listening to a flute recital in Raag Jhinjhoti. Our artist was Ashok Banerjee. Accompanying him was Debashish Sarkar on the tabla.
1: நேரம் 3:38. இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து பண்டிட் கோவிந்த் பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
2: கலாகார் ஹே பண்டிட் கோவிந்த பிரசாத் ஜெய்ப்பூர் வாலே.

0: 8 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். அகரஹாரம் சி முனுசுவாமி அவர்கள் தவல். நிகழ்ச்சியின் துவக்கமாக சித்தி விநாயகம் சண்முகப்பிரியா ராகம், ரூபகதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி.

நிகழ்ச்சிகள் அடுத்து கற்பக மனோகரா, ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

நேரம் 4:33:35. பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களை நாகசுவர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அகரஹாரம் சி முனுசுவாமி அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா, தர்மவதி ராகம், ஆதி தாளம், அம்புஜம் கிருஷ்ணா இயற்றியது.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அக்ரஹாரம் சி முனுசுவாமி அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் வேதாளம் என்ற படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தத்லனி பாடியுள்ள பாடல்.

வடைமாலை என்ற படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயரமணி குழுவினர் பாடியிருப்பது.